மகள் அக்ஷயா, பார்கவி, ஷர்வின் மற்றும் அம்மா காளிமுத்து அனைவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சந்திவெளியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்மிதன் மற்றும் சர்விகன் சஜிந்தா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கிரான் ஜெயக்குமார் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், தீபா குடும்பம், கொடுக்கல ட்ரைட்டன்ஸ் நாங்கள் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய பொழுது இனிதாய் அமைந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேறபட்டியில் இருந்து யோகராஜா வந்திருக்கிறாரு. இனி காலை நேர வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கோபால் வந்திருக்கிறாரு. மனைவி தேவிகா, மகள்மார்களான சஞ்சனா, துவிதா, மகன் ஷான், அம்மா பழனியாய் மற்றும் மாமா மாமி அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் செவ்வாயாகம் கொண்டு வரும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேறுவலையில இருந்து செம்பட் மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாரு. இதேவில் அன்பான காலை நேர வணக்கம் அலந்திருக்கும் பொழுது அனைவருக்குமே மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராஜா செயின்ட் ஜேம்ஸ் இருந்து வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரல் சந்திரா வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாரு. பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. உடுப்பிலிருந்து கணபதி வந்திருக்கிறாரு. பூனாகலிருந்து மகேஷ், மனைவி ரத்னஸ்ரீ, டில்சான், டிலக்ஷன், மதுஷிகா, லக்ஷிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சி கலந்துக்கலாம். இது செவ்வாய் ராகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்து கொடுபடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் இன்று நான் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப நன்றி சிவா. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்து ஐயக்கணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க சீம்குமார், ஈடன், அதே போல அனிஃபா, வெளிமட செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்திரன் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உமாச்சந்திரன் மற்றும் கஸ்தூரி தன்னுடைய 26வது திருமண நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மகள் சிலோமி மற்றும் சிந்துஜா மற்றும் உமேஷ்காந்த் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான திருமணநாள் வாழ்த்துக்களை உமாச்சந்திரன் மற்றும் கஸ்தூரி ஆகியோருக்கு வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மகேஸ்வரன் முன் வந்திருக்கிறாங்க. ருவான்வெளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை பகவந்தலாவ கேம்பெயின்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி மோகன ராமேஸ்வரி, பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, அம்மா சந்திரமலர், அப்பா செல்லத்துறை ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பட்டாங்கலையிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி சந்தியா மற்றும் மகள் நிரூஷா, வாணி, மகன் ரிமோக் மற்றும் சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பெரிய கல்லார உதயபுரன் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திரன் சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. வெள்ளவத்தில் குளித்தனுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. டெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஆதிமூலம் ஐயா. அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மனதிற்குமே இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா முருகேஸ் வந்திருக்கிறாங்க. தீயகல வட்டவழந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கொரகாத்தூர் கே கே ஞான முருகன் வந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்க செவ்வாய் ராகம் கண்டு வரும் விடிய நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மஸ்கிலியா பிரவுன் செட்ல இருந்து மணிமோகன் குடும்பம் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கிலியா பிரவுன் செட்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு அக்கறை பத்தனை ராமன் கேதீஸ்வரன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? இன்றைய பொழுது இனிதாய் அமைந்திட வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மது வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கடுவிலிருந்து மனு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பேருவலை சீனன் கோட்டிலிருந்து ரெம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, நான் தேமோதரிலிருந்து மங்களேஸ்வரன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடத்தாங்க கேட்டுக்கிறாங்க. தொழிற்சங்கள் முடிந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0112255003 அதே போல 0112255111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகவும் மொழியை உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த முறையின்மையான பாடல் வர காத்துக்கிட்டு தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியோட பேசியிருக்கிறது உங்கள் சிவானி.

0: ராகங்களை சுமந்து கானங்களை இசையாய் தரும் இசையுலகின் இன்பம் இது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
1: மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

அழைப்பின் அதே போன்ற நிகழ்ச்சியை அங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இனிமையான இடைக்கால பாடல்களோடும் அதே போன்று நீங்கள் கூறும் உங்கள் அன்பான சின்னங்களுக்கான வாழ்த்துக்களும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. இதனையும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பென்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாதுகே சின்னத்தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், செங்கடி ஸ்ரீமுருகன், அதே போல குமரகுரு, தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்டி பெண்வில இருந்து ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஆட்டோ விஸ்வநாதன் எட்டையந்தொட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை தேர்ணிகளிலிருந்து இடுத்தன ராதா வந்திருக்கிறாங்க. அன்பன கணவர் திலீப்குமார், மகள் கவிதா, மனோலி மற்றும் சஷ்மினி, அதே போல ராசையா, தேனு, தஷாம், நாகேஸ்வரி, மயில் வாகனம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உதயபுரம் உதயநிதி வந்திருக்கிறாங்க. பெரிய கலார உதயபுரம் உதயம் இருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் மக்கா விதமொழியிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி மதி, மகன் விது, மகள் டினேகா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் மக்கா, இன்றைய நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பவனி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மக்கள், நாங்களும் வசந்தம் மேகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகள் டிவக் மற்றும் மகன் வானுஜன் இருவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்தாங்க அப்படின்னு சொல்லி கடுதாவிலிருந்து ஜீவப்பிரியா வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாடல் தெரிவுகள்லாம் மறுமை என்று பகிர்ந்து கொண்டு ருவான்வெளியிலிருந்து ஷியாலினி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷியாலினி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அனந்த் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல சுப்பிரமணியம் பிரபா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தவ புதன்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல கட்டக்கலிருந்து சந்திரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை ஊர் கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலாக்கி உவைதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மும்தாஜ் வேகம், ஃபரிதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இதேவரை அஜன் நாகிலன் வந்திருக்கிறாங்க. வாழைச்சேரியில நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அர்ச்சனா திருமலனுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு அக்கறைப்பற்று பப்டிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிர்மலா பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்துக்கலாம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஜூலை மாதம் 14 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிந்தனை, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் கவலை, சிம்மம் நிறைவு, கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் கவலை, சிம்மம் நிறைவு, கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சண்முக ராஜா வந்திருக்கிறாங்க. அப்பு தெரிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவிலேயே அன்பான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு உமேஷ் காந்த் வந்திருக்கிறாங்க. ஹட்டன் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்று நாள் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஸ்ரீகாந்தி தர்ணிகளிந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. நோர்வோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, டிக்கோயால இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நிலானி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராமச்சந்திரன் தங்கசுந்தரம் வந்திருக்கிறாங்க. ஹெடன் கேம்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இணையத்தின் கோல் போன்று குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை வணக்கம் அக்கா, ரத்தோட்டை நிக்ரோயாவை சேர்ந்த ரஞ்சித் குமார் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக இந்திரா, பழனி, பபி, மகா, மெக்னா, அதே போல சுஜா, ராஜன், கௌஷி, அபி, அருணி, சயந்தோ, ஆகாஷ் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் வசந்த மேகம் சார்பாக சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரஞ்சித் குமார் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தலைவத்துக்குடியிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக விது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஹெடன் வந்து நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களுக்கா சுவை ராகம் கொண்டு வரும் பாடல் தேடுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக தர்ணிகள லோவர் டிவிஷன்ல இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, ஷாஷினி, ஷான், அபி, டுபிதா, கிருபா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மதுவாச்சியில் இருந்து ரோஷான் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹெடன் யசோத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிதான காலை நேர வணக்கம் அன்பிக்கினி அறிவிப்பாளினி சிவானி ஜி, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் செழிக்கட்டும், புத்தகம் போலுனது தொகுப்பு புத்தனவினை பொழுதெல்லாம் நல்கட்டும், நீச்சை நாளில் பிறந்தநாளை கொண்டாடிய எல்லவலையூர் தெய்வகுமார், இன்றைய நாளில் பிறந்தநாளை கொண்டாடுபவர்களான அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அட்டம்பிடித்தன் சிவச்சந்திரன், நேற்றைய நாள் பிறந்தநாளை கொண்டாடிய எல்லவலை சேர்ந்த தெய்வகுமார் அவர்களுக்கு நாங்களும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பும் விடியல் நிகழ்ச்சி சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெரோலினா ஆரி வந்திருக்கிறாரு, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு இன்றைய நாள் அனைவருக்குமே இனிதான நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாகசேனையிலிருந்து மிதூன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மனு வந்திருக்கிறாரு. துபாயிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து மலைக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் இன்று மாலை வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிபானே. நன்றி சொந்தங்களே.

மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக தமிழ் மற்றும் சிங்கள பத்திரிகைகளுடைய பிரதான செய்தியாக நேற்றைய தினம் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற 6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து உடன்படிக்கை ஒன்று எட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். குறிப்பாக புதிய அரசியலமைப்பு திருத்தம், அதே போல மாகாண சபை தேர்தல், காணி உரிமை உள்ளிட்ட இந்த 3 அடிப்படையான விடயங்களை முன்னிலைப்படுத்தி தாங்கள் ஒன்றிணைந்திருப்பதாக நேற்று தினம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய பிரதான செய்திகள் இந்த தினம் தமிழ் சிங்கள பத்திரிகைகளுடைய செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரைவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் நேற்றைய தினம் பெருந்தோட்டத்துறை அமைச்சினால் விசேட திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது, நாளை ஆரம்பமாகிறது. குறிப்பாக இந்த சிலோன் தேயிலை 500 கிராமங்கள் அமைத்தல் எனும் திட்டம் ஆரம்பிக்கப்பட போகிறது. குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு பெருந்தோட்ட பகுதிகளை முன்னிலைப்படுத்தி இந்த வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்கப் போவதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் அறிவித்திருக்கிறார். அது குறித்தான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல் நேற்று தினம் அமைச்சரவையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. திட்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த தற்போது வசிப்பிடம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு மாதாந்த வாடகை அடிப்படையில் அவர்களுக்கு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து 6 மாதங்களுக்கு அரசாங்கம் அவர்களுக்கான ஒத்துழைப்பு வழங்கியது. அந்த ஒத்துழைப்புக்கான காலம் இன்னும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்படுவதான ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காரணம் அது குறித்தும் பார்க்கலாம். அதே போல ஜனாதிபதி தற்போது வரவு செலவு திட்டத்துக்கான முன்னாயத்த மீளாய்வு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறார். நேற்று போக்குவரத்து அமைச்சு சார்ந்த முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதில் ஜனாதிபதி தெரிவித்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல டெங்கு குறித்து மீண்டும் எச்சரிக்கை விடுக்க பிறகு இருவரும் இரு வாரங்கள் மிகுந்த அவதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரங்கள் என்பதாக சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் கை கால்களை முழுமையாக மறைக்கக்கூடிய வகையிலான ஆடைகளை அணிவதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல முன்பள்ளி மாணவர்களுக்கும் இதற்கான விடயம் அமலுக்கு வருவதாக நேற்று தினம் அமைச்சர் போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தென்மேல் பருவ பயிற்சி மழை தீவிரமடைய காத்திருக்கிறது. மக்கள் அது குறித்தும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் பிரதானமாக இருப்பதை காணலாம். பிள்ளை பிறப்பு வீதம் நாட்டில் குறைவடைந்திருக்கிறது என்பதான ஒரு தகவல் நேற்று தினம் வெளியிடப்பட்டது அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவர்களால். அதே போல நீதிமன்றம் தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக வருகிறது. குறிப்பாக பிள்ளையார் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கம் நிறைக்கப்படுகிறது. அதே போல விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கப்ரால் தொடர்பான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பான வழக்கு விசாரிக்கிறதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம், இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற நெரிசலை குறைப்பதற்கு முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் ஒரு யோசனை ஒன்றை முன்வைத்திருப்பதான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாட்டில் எச்ஐவி தொற்றாக எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மேல் மாகாணம் இதில் முக்கிய இடம் வகிப்பதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். என பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் பிரதானமாக நேற்று 6 தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கை தொடர்பான செய்திகள் தான் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தமிழ் மற்றும் சிங்கள

பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒருமித்து செயற்பட தீர்மானம். பொதுத்தளத்தில் இயங்கி சவால்களை கையாள நேற்று உடன்பாடு. உள்ளக முரண்பாடுகளுக்கு புரிந்துணர்வுடன் தீர்வு. காணி பிரச்சனைகளுக்கு பொது நிகழ்ச்சி நிரலில் திட்டம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது. நாங்கள் காணலாம் வீரகேசரியின் பிரதான தலைப்பு, புதிய யாப்பு தேர்தல் விடயத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் உடன்பாடு. 6 கட்சிகள் பிரதிநிதிகள் கொழும்பில் கூடி தீர்மானம். 3 முக்கிய விடயங்களில் இணக்கம். புதிய யாப்பு உருவாக்கத்தை விட்ட இடத்திலிருந்து தொடங்குங்கள். மாகாண சபை தேர்தலை மேலும் தாமதிக்க கூடாது. நீண்டகால காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதுரவான செய்தான் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடிக்கிறது. பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்த செயற்பாடு. தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் தீர்மானம். கொழும்பில் நேற்று விசேட அறிவிப்பும் விடுப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அதேபோல திருக்குறள் பத்திரிகையில் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பொது இணக்கப்பாட்டில் 6 தமிழ் பேசும் கட்சிகள் பொதுவான தளமொன்றை உருவாக்குவதற்கும் இணக்கம் தெரிவிப்பென்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிட இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகள் தான் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பில் இதனை கொண்டு வந்திருக்கிறது. மாலிமாவதுன் பொருந்துவத் கடலா பலத்சபா சந்தே ஓனி தெமல முஸ்லிம் பக்ஷ ஹயாக் எக்க ஹண்டின் இல்லாய் கமுட் நிர்தேச லெபுனாம சந்தே தீனவா ராஜ்ய பரிபால் நெமதி சந்தன அபேரத்ன் என்பதாக அதற்கு பதில் செய்தியும் இன்றைய தினம் லங்கா தீபத்தில் வருகிறது. எனவே மாகாண சபை தேர்தல் எங்களுக்கு வேண்டும் என்று 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக இன்றைய லங்கா தீபத்திற்கு தலைப்பிடுகிறது. எனவே இதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் தேர்தல் நடத்தப்படுவதாக சந்தன அபிரத்ன பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி லங்கா தி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய தினம் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை மையப்படுத்தியே வருகிறது. பலத்சபா சந்தி இல்லா முஸ்லிம் தெமல பக்ஷ ஏக்க பெருமனகிட்ட நவ விவசாவுக்கு இல்லாய் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழ் முஸ்லிம் கட்சிகள் மாகாண சபை தேர்தலை கோரி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் என்பதான அர்த்தத்தில் இந்த தினம் அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. புதிய அரசியலமைப்பும் வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அருண பத்திரிகை இன்று இந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அதியுச்ச அதிகார பகிர்வுடனான புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், மாகாண சபை தேர்தல் மற்றும் சகல இனத்தவர்களுக்கும் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைக்கு தீர்வு ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு பாராளுமன்றத்தை பிரயோகப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொள்கை அடிப்படையில் இணக்கப்பாட்டை எட்டியிருக்கிறார்கள். மேலும் புதிய யாப் உருவாக்கம் தொடர்பில் அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கையொன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதோடு இதன்போதும் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு பொறிமுறை ஒன்றை வகுப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது ஊடக சந்திப்பில் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்கள் அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது 3 முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவர்கள் இணக்கப்பாடு எட்டியிருக்கிறார்கள். அதில் முதலாவது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம். அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கையொன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதோடு புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் எனவும் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது மாகாண சபை தேர்தல். மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்திற்கும் நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.
அடுத்தது காணி பிரச்சனை. நாட்டில் மூன்று சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களோடும் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த பொதுத்தளத்தின் ஊடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கும் உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததோடு இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறையொன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பங்களிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தை பிரயோகப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் இந்த புரிந்துணர்வு இணக்கப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஊடகவியல் அந்த பின் இடைப்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் செயற்பட்டிருக்கிறார். நேற்று தினம் இத்தொடர்பான விடயங்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்பான அவர்களுடைய பங்களிப்பு தொடர்பான விடயங்களும் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் இந்த நாட்டில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து வரவேற்கத்தக்கது என்பதாகவும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதேபோல பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய தளத்தை வரவேற்கிறேன். தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களிலும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றோம். அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் எம்மில் எவ்வித மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் காணி அபகரிப்பு என்பது இன்றளவிலும் தொடர்கிறது. இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்துள்ளமை வரவேற்கத்தக்கது. இந்த கூட்டிணைவு தொடர வேண்டும் என்பதாக அவரும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு குரலாகவே இந்த தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதியுச்ச அதிகார பகிர்வுடனான புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மாகாண சபை தேர்தல் மற்றும் சகல இனத்தவர்களும் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைக்கு தீர்வு ஆகிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட தீர்மானித்திருக்கின்றோம். இந்த நாட்டின் பேரினவாதம் பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது. ஆகவே அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதாக நேற்று தினம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எம்ஏ சுமந்திரன் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் இந்த புதிய ஒன்றிணைவு இனவாதம் அல்ல, அரசியல் நோக்கமுடையதும் அல்ல, அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள இறைமை மற்றும் மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றோம். பொது கோட்பாட்டு அமைவாக இதுவரையில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையூடாக தீர்வு காணும் என்பதாக நேற்று தினம் ஹக்கீம் அவர்களும் தெரிவித்தார். அதேபோல தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில் இது இனவாத கூட்டணி அல்ல, இனவாதத்துக்கு எதிரான அணி. எமது மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு இந்த தேசிய அணியை நாங்கள் தற்போது உருவாக்கியிருக்கின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மாகாண சபை தேர்தல் மற்றும் காணி பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் வழங்கிய வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவாக நிறைவேற்ற வேண்டும். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம் மனோ என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் என்பதாகவே மனோ கணேசன் அவர்கள் நேற்று தினம் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி வெளியிட்ட ஹட்டன் பிரகடனம் உள்ளடக்க அம்சங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் மனோ கணேசன் எம்பி அவர்களும் இங்கே வலியுறுத்தி இருக்கிறார். எனவே தமிழ் பேசும் மக்களினுடைய பொதுவான பிரச்சனைகளை அவர்களுடைய பிரதான பிரச்சனைகளை பொது தளத்திலிருந்து தீர்வு காண்பதற்கான விடயங்களை மையப்படுத்தி இந்த ஆறு கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இது மாகாண சபை தேர்தல் இலக்கு வைத்தோ அல்லது தேர்தல்களை இலக்கு வைத்தோ கூட்டணி அல்ல என்பதுதான் அவர்கள் கூறுகின்ற விவகாரம். பார்க்கலாம் எதிர்காலத்தில் உடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை. இது முக்கியமாக நாங்கள் வரவேற்க வேண்டிய விடயம். ஒரு தமிழ் பேசும் சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையிலான இந்த கூட்டு என்பது மிகவும் வரவேற்க வேண்டிய விடயம் என்பதாக நேற்று தினம் அப்பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களும் தெரிவித்த விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இதேபோல் நேற்று இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக நேற்று பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடைய ஊடக சந்திப்பின் போது இந்த விடயங்கள் நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அது தொடர்பான தகவல் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சிலோன் தேயிலை கிராமம் வேலை திட்டம் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தேயிலை உற்பத்தியை 2030
2030 ஆண்டளவில் 400 மில்லியன் கிலோகிராமாகவும் தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் டாலர்களாகவும் உயர்த்துவதற்கான தேசிய இலக்கை அடையும் நோக்கில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் சிலோன் தேயிலை கிராமம் என்ற கருப்பொருளில் 500 தேயிலை கிராமங்களை நிறுவும் தேசிய வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இலங்கையின் சிறு தேயிலை தோட்டத்துறையை நவீனமயமாக்குதல், விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் மற்றும் தேயிலை கைத்தொழிலின் நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வேலை திட்டத்தின் கீழ் சிறு தேயிலை தோட்ட விவசாயிகளின் கொழுந்து அறுவடை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட தேயிலை உற்பத்திகளை ஊக்குவித்தல், தேயிலை கைத்தொழிலை சுற்றுலாத்துறையோடு இணைத்தல், நவீன மற்றும் நிலையான பயிர் செய்கை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் உற்பத்தி கூட்டுறவு முறைமையை வலுப்படுத்தல் உள்ளிட்ட பல முக்கிய நோக்கங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேயிலை கிராமத்திற்கும் அதி தீவிர தேயிலை பயிர் செய்கை மாதிரி நிலங்கள், புதிய தேயிலை நாற்று மேடைகள், சிறு தேயிலை தோட்டங்களுக்கான காப்புறுதி திட்டம், சிறு தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம், சலுகை கடன் வசதிகள், இயந்திரமயமாக்கலுக்கான ஆதரவு, கைவினை தேயிலை உற்பத்திக்கான பயிற்சி மற்றும் உபகரணங்கள், சுற்றுலாத்துறையோடு இணைத்தல், கூடுதல் வருமானம் வழிகளை உருவாக்குவதற்கான ஆதரவு மற்றும் வழிகாட்டல்கள், உற்பத்தி கூட்டுறவு முறைமையை வலுப்படுத்தல், மேலுருவாக்க விவசாயம் குறித்த அறிவு மற்றும் பயிற்சி, அத்தோடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒருங்கிணைந்த தேயிலை கிராம அபிவிருத்தி தொகுப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எனவே இந்த வேலை திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 2026 ஆண்டிற்குள் நாடு முழுவதிலும் உள்ள 144 தேயிலை பரிசோதகர் பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக 144 தேயிலை கிராமங்களை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு நாளை புதன்கிழமை நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஹல்கொல்ல அபுகஸ்தலாவ பகுதியில் நடைபெறவிருக்கிறது. அன்றைய தினமே தேயிலை பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். 11 மாவட்டங்களில் உள்ளடக்கியதாக 144 தேயிலை கிராமங்களின் திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. தொடக்க நாளில் பிரதான மாவட்டங்களை பிரயோகப்படுத்தி நுவரெலியா மாவட்டம் கொத்மலை ஹக்கொல்ல கிராமம், கண்டி மாவட்டம் பன்வீல தென்ன காவத்த கிராமம், பதுல்லை மாவட்டம் உவா பரணகம லகிலன் கிராமம், காலி மாவட்டம் நியாகம வத்தேகேன கிராமம், மாத்தறை மாவட்டம் தெனியாய கிரிவல்தொல கிராமம், களுத்துறை மாவட்டம் இத்தேபான பரேகம கிராமம், ரத்தினபுரி மாவட்டம் களவான மேற்கு தொலகைன கிராமம், கேகாலை மாவட்டம் கலிகமுவ மல்வான் ஆகிய கிராமங்களிலும் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், 2030 ஆண்டு தேசிய அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கும் பலத்த பங்களிப்பு வழங்கும் என அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை காலம் எனவே தொடர்பாக விளக்கமளிக்கின்ற ஊடக சந்திப்பு நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போதுதான் அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இங்கு பேசியிருக்கிறார். அந்த விடயில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக 500 சிலோன் டீ கிராமங்களை உருவாக்கி நுகர்வோர் மற்றும் பொருளாதார ரீதியாக அவற்றை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கடவு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்தார். கொள்ளுப்பிடியில் உள்ள பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கடவு வசதிகள் அமைச்சர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன்போது இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் 500 தேயிலை கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் சமூக உட்கடை வசதிகளை அரசாங்கமே நேரடியாக வழங்க உள்ளது. முதற்கட்டமாக இவற்றிலிருந்து 550 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு அங்குள்ள தேயிலை தொழிற்சாலைகளை நவீனமயமாக்குவதற்கும் புனரமைப்பதற்கும் எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்திட்டத்தின் தேசிய உத்தியோகபூர்வ விழா இம்மாதம் 15 தேதி நுவரெலியா கொத்மலை பகுதி நடைபெறவிருப்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த 500 தேயிலை கிராமங்களை உருவாக்கும் இந்த வேலை திட்டத்தில் ஊடாக 2.5 பில்லியன் டாலரை வருமானமாக ஈட்டுவதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தேயிலை கிராமங்கள் ஊடாக தேயிலை தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்தல், உட்கடும் வசதிகள், தேயிலை கொழுந்து உற்பத்தி அதிகரித்தல், அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் நாளைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்கள் தனது நடத்திய ஊடக சந்திப்பில்
தெரிவித்திருந்தார். அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு விவகாரம் குறித்தும் இந்த ஊடக சந்திப்பின் போதே அவரிடம் இன்னும் ஒரு விடயம் குறித்தும் கேட்கப்பட்டது. குறிப்பாக ராகலை பகுதியில் தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் அவருடன் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் நேற்று தினம் அவர் பதில் வழங்கியிருந்தார். அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று தினம் இந்த ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயங்களையும் கேள்வியாக கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் பதில் வழங்கியிருந்தார். ராகலை சென் லெனார்ஸ் தோட்ட விவகாரம் அரசியல் பின்னணி விரைவில் அம்பலமாகும் பிரதி அமைச்சர் பிரதீப் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ராகலை சென் லெனார்ஸ் தோட்ட மக்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஊடாக நியாயம் பெற்றுத்தரப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். இச்சம்பவம் தொடர்பில் அமைச்சர்களான சம்பந்த வித்யாரத்னம் மற்றும் லால்காந்த் ஆகியோருடன் கலந்துரையாளர்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சிக் காலத்தில் ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் பின்னணி கொண்ட சதி முயற்சிகள் விசாரணைகளில் பின்னர் விரைவில் அம்பலப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். ராகலை ஆழ்குரலாயா சென்லார் தோட்டத்தில் குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்ட தொடர்பில் பெருந்தோட்ட அமைச்சர் சம்பந்த வித்யாரந்த் மற்றும் அமைச்சர் லால்காந்த் ஆகியோரின் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2018 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த ஜனவரி வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கமைவாகவே அந்த மக்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கம் இறுதியில் எமக்கு இருக்கிறது. இந்த சம்பவத்தில் யாரும் அறியாத ஒரு அரசியல் பின்னணி காணப்படுகிறது. கடந்த ஆட்சிக் காலங்களில் ஒரு நபர் அந்த இடத்தை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்ததாக அறிய முடிகிறது. விரைவில் இதுகுறித்த உண்மைகள் அம்பலப்படுத்தப்படும். விசாரணைகள் நிறைவடையும் வரை சகல தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவோடு அமைச்சு கலந்துரையாளர்களை முன்னெடுத்து அந்த மக்களுக்கு நியாயத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதில் மறைந்து கிடக்கின்ற ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது. அந்த அரசியல் பின்னணி விசாரணை இருப்பதால் முழுமையாக தெரிவிக்க முடியாது. விசாரணையின் பின்னர் அதுரமாக மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும் என்பதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் இந்த விடயத்திற்கும் பதில் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விவகாரமும் அவர் நேற்று தினம் பதிலளித்த விவகாரமாக இருக்கிறது. அண்மையில் காளிமுக தொழில் இடம்பெற்ற இந்த 5000 பரதநாட்டிய கலைஞர்களை இணைத்துக்கொண்ட ஒரு பரதநாட்டிய நிகழ்வு தொடர்பான விடயம் குறித்தும் நேற்று தினம் கேள்வி எழுப்பப்பட்டது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. காளிமுக திடலில் இடம்பெற்ற பரதநாட்டிய கிண்ண சாதனை நிகழ்வும் அரசு செலவில் நடத்தப்பட்டது அல்ல. தனியார் நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வும் சிறப்பு விருந்தினராக மட்டுமே நான் கலந்து கொண்டேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்தும் எவ்வித விசாரணையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் அவர் மேலும் சில விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மையில் காளிமுக திடலில் இடம்பெற்ற கின்னஸ் உலக சாதனைக்கான முயற்சிக்காக சுமார் 5000 நடன கலைஞர்களின் பங்கேற்போடு பரதநாட்டிய நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு தனியார் நிறுவனமே அதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்திய இலங்கை நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. அந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் விருப்பத்துடனும் இணக்கப்பாட்டுடனேயே பங்கேற்பாளர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்டிருந்த அழைப்புக்கமைவாகவே நான் அதில் கலந்து கொண்டேன். தற்போதைய அரசியல் சூழலில் சில எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது சேறு பூசுவதற்கு இந்த நிகழ்வு அரசு செலவில் இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளன. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு பணம் அறவிடப்பட்டதாகவும் அதில் நான் தொடர்பற்றிருப்பதாகவும் தெரிவித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இதில் ஊழல் ஒன்று இடம்பெற்றிருந்தால் நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் மீது முறைப்பாடு அளித்திருக்க வேண்டுமே தவிர அதில் கலந்து கொண்ட என் மீது அல்ல. அந்த வகையில் என் மீது முறைப்பாடு அளித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இதுகுறித்த விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நிச்சயம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவேன். விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் வழங்கி இருக்கிறார்.
அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், நேற்று தினம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பான ஒரு செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான செய்தி அது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. தித்வா புயல் தாக்கத்தால் வீடுகளை இழந்தோருக்கான கொடுப்பனவும் மாதாந்த தற்காலிக வீட்டு வாடகை கொடுப்பனவு வழங்கல் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காரணம் இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. அமைச்சரவை இதற்கு தீர்மானித்திருக்கிறது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்குகளால் வீடுகளை இழந்த மக்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மாதாந்த தற்காலிக வீட்டு வாடகை கொடுப்பனவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இத்தொடர்பில் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே மண் சரிவு மற்றும் வெள்ளத்தினால் வீடுகளை இழந்து வசிப்பதற்கு வீடற்ற நிலைமையில் வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய வீடொன்றை அமைக்கும் வரை தற்காலிகமாக வசிப்பதற்காக வழங்கப்படும் மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவும் மாதாந்தம் 25,000 ரூபாயாக வழங்கப்பட்டது. இந்த கொடுப்பனவு வழங்கல் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த வீடுகளை வழங்கும் வகையில் இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக, 3 மாதங்களுக்கான நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் போக்குவரத்து அமைச்சு சார்ந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களும் முக்கிய செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. சுகாதார சேவைக்கு இணையாக போக்குவரத்து துறையை மேம்படுத்த 2027 பட்ஜெட்டில் அதிக நிதி, அதிகாரிகளோடு ஜனாதிபதி கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சகலருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமான மற்றும் வசதிகளுடனான பொது போக்குவரத்து துறையை உருவாக்க வேண்டும் என்றும் இதனை கவனத்தில் கொண்டு 2027 பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவது பற்றியும் ஜனாதிபதி கலந்துரையாடியிருக்கிறார். பொது போக்குவரத்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கும் 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்தும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இலவச சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்கு வழங்கப்படும் அதே அவதானத்தை பொது போக்குவரத்து சேவையின் முன்னேற்றத்திலும் செலுத்துவதன் மூலம் அதற்கான அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். புதிய திட்டம் ஒன்றின் ஊடாக பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்த ஜனாதிபதி, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையில் 2026 முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டார். பழைய பேருந்துகளை படிப்படியாக போக்குவரத்தில் இருந்து நீக்கி புதிய பேருந்துகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலைத்திட்டம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. நகர்ப்புற குறுகிய தூர பயணங்களுக்காக மெட்ரோ பேருந்துகள் போன்ற வசதிகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களான அடுக்குமாடி குடியிருப்பும் நிர்மாண திட்டங்கள், நகர்ப்புற கழிவு முகாமைத்துவ திட்டங்கள் மற்றும் சிட்டி பிராண்டிங் திட்டத்தின் கீழ் செலுத்தப்படும் நடவடிக்கைகள், 2026 முன்னேற்றம், இந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படக்கூடிய திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்குள் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வரவு செலவு திட்ட நிதியை ஒதுக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி, வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் இறுதி பெறுபேறு குறித்து சரியான தெளிவில்லாமல் அத்தகைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி இங்கு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்றைய தினம் இந்தியா மற்றும் இலங்கை அரசுகளுக்கிடையில் தெனியாய வைத்தியசாலையை புனரமைப்பதற்கும் அங்கு வைத்திய உபகரணங்களை வழங்குவதற்குமான உடன்படிக்கை ஒன்றும் எட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில், டெனியாயவில் மண் சரிவு எச்சரிக்கையால் ஆஸ்பத்திரி இடமாற்றம், புதிய கட்டிடத்தில் இயங்குவதற்கு இந்திய அரசு உதவி, நேற்று ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதாக
தினகரன் பத்திரிகையும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் காய்ச்சாத் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். டெனியாய தள வைத்தியசாலைக்கு அத்தியாவசிய நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்திய இலங்கை அரசாங்கங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரகாரம் இந்த வைத்தியசாலைக்கு சுமார் 600 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. அதற்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சேதப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனில் ஜாசிங்கவும் இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜாவும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயச தலைமையில் சுகாதார அமைச்சர் இடம்பெற்றது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இன்றைய தினகரன் மற்றும் வீர கேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த விடயம் துறையில் மேலும் சில விடயங்கள் வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்திய அரசின் இந்த சூறாவளிக்கு பிந்தைய சுகாதார கட்டமைப்பு மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இந்த உதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் டெனியாய மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான தரமான மற்றும் திறன் வாய்ந்த சுகாதார சேவையை வழங்கும் திறன் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தித்வா சூறாவளியால் சேதமடைந்த இந்திய வைத்தியசாலை புதிய இடத்துக்கு இந்த வைத்தியசாலை புதிய இடத்துக்கு மாற்றப்பட உள்ளதும் இவ்வைத்தியசாலைக்கு தேவையான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படுவதால் சிகிச்சை சேவைகள் விரிவுபடுத்தப்படுவதோடு நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை தரத்தையும் மேம்படுத்த முடியும். மேலும் மாத்தறை மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கும் இது முக்கிய பங்களிப்பாக அமையும். நிகழ்வு உரையாற்றிய அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயசிசே இந்த ஒப்பந்தம் இலங்கை மற்றும் இந்தியா இடையே பல தசாப்தங்களாக நிலை வரும் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார். டெனியாய வைத்தியசாலைக்கான மருத்துவ உபகரணங்களை வழங்க இந்திய அரசும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்சானிகளையும் வழங்கும் நிதியுதவிக்காக இலங்கை மக்கள் சார்பில் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் நேற்று தினம் இந்த நிகழ்வின் பின்னர் கருத்துக்களை முன்வைத்த விடயங்களும் பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இருந்து, வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதி 2027 பட்ஜெட்டில் இரு மடங்கு அதிகரிப்பும், வடகிழக்கில் இடைநிலையில் கைவிடப்பட்ட வீடுகள் விரைவில் முழுமையாக்கப்படும், பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் நிர்மாண பணிகள் முழுமையடையாமல் கைவிடப்பட்டுள்ள அரசாங்க விடுவிப்பு திட்டங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. கடந்த கால அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் கீழ் சுமார் 6000 வீடுகளின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக விடுவிப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார். எனினும் அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட வீடுகளில் பெரும்பாலானவற்றில் நிர்மாணப் பணிகள் ஆரம்ப கட்டத்திலேயே கைவிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த விடுவிப்பு திட்டங்களை விரைவாக பூர்த்தி செய்து பயனாளிகளுக்கு நிரந்தர வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் குறித்த வீடுகளின் உரிமையாளர்களின் தொடர்பான தரவுகளை அரசாங்கம் தற்போது தேடி வருகிறது. எனவே அதனை முழுமைப்படுத்தி வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் 2027 பட்ஜெட்டில் இருமடங்காக அதிகரித்திருப்பதனால் அதனை முழுமைப்படுத்தி வழங்குவதற்கும் தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து டெங்கு நோய் தொற்று தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பாரு எழுந்திருக்கிறோம். அங்குவேல் டெங்கு நோய் தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் முக்கியமாக இடம்பிடிக்கிறது. பத்திரிகைகளை திவா இன பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, டெங்கு ரோஹின் ஹேட்ட ஹட்டதாஸ் ஐசிய ஹேத்த ஹேத்தாக் மரண ஹாத்தலிஸ் ஹாத்தாக் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக, வடிம ரோஹின் கம்பஹாயின் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பது காலம், நாட்டில் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த வருட இதுவரையான காலப்பகுதி வரை 68,672 பேர் டெங்கு நோய்க்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 47 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. அதிக அளவான நோயாளர்கள் இந்த கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்ற தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அந்த வகையில் இந்த டெங்கு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பார்க்கின்ற போது அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியிருக்கிறார்கள். 36,118 டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியிருக்கிறார்கள். அதேபோல மேல் மாகாணத்திலும் குறிப்பாக கம்பஹா மாவட்டம் அதிகூடிய பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் 14,112 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு கொழும்பு மாவட்டத்தில் 13,796 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஜூலை மாதத்தில் கடந்த 12 நாட்களுக்குள் மாத்திரம் இந்த மாதம் கடந்த 12 நாட்களுக்குள் மாத்திரம் 13,893 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜூன் மாதத்தில் 21,538 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இப்போது மேல் மாகாணத்தில் அதிக அபாயமிக்க 23 வளையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு டெங்கு நோய் தொடர்பான சுற்றியுள்ள நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் எழுதலாம். நேற்று தினம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையில், டெங்கு நோய் முன்னெச்சரிக்கை, கை கால்களை முழுமையாக மூடும் ஆடைகளை அணியுமாறு அறிவுரை என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான செய்தி இன்றைய திவாயின பத்திரிகையிலும், மதுர்வான்கின் பீரான்ன சுதுசு அந்துமாக் அந்தின்ன பாசல் சிசுண்ட நிதாச என்பதாக இன்றைய தினம் மதுரமான செய்தி திவாயின பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தீவிரமாக பரவிவரும் டெங்கு நோயிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்கும் பொருட்டும் கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மூடும் பொருத்தமான உடைகளை அணிவித்து முன்பள்ளிகளுக்கு அனுப்புமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தற்போதைய சூழலில் நுழம்பு கடையிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பதும் அதன் மூலம் டெங்கு உள்ளிட்ட நுழம்புகளால் பரவும் நோய் தொற்றுகளை தடுப்பதும் இந்த நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை நாட்டிலும் டெங்கு அபாய நிலையை கவனத்தில் கொண்டும் பாடசாலை சீருடையினர் சேர்த்து கைகளையும் கால்களையும் முழுமையாக மூடும் பொருத்தமான ஆடைகளை மாணவர்கள் பாடசாலைக்கு அணிந்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த கல்வி அமைச்சரினை அறிவித்திருக்கின்றது. இத்தீர்மானம் தொடர்பில் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரின் செயலாளரை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்தும் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புகின்ற போதும் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான செய்தி. நாளை கல்வி அவர்களுடைய விசேட அறிவித்தினூடாக இந்த ஆடை தொடர்பான விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் நுழம்பு கடையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் பாடசாலை மாணவர்களிடையே டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்களின் பங்களிப்புடன் விசேட நுழம்பு ஒழிப்பு மற்றும் பாடசாலையை தூய்மைப்படுத்தும் வேலைத்திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் அதிபர்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த தரத்திலான நுழம்பு விரட்டிகளை பயன்படுத்துவதன் அவசியம் தொடர்பிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுமாறும் இங்கே கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கல்வி அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கையில், பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உடலை முழுமையாக மறைக்கூடிய கை கால்களை முழுமையாக மறைக்கூடிய ஆடைகளை அணி செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல முன்பள்ளி மாணவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் ஒரு முக்கியமான தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துறவில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 112,000 வீழ்ச்சி, அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தகவல் என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. நாட்டில் கடந்த 2023 ஆண்டோடு ஒப்பிடுகையில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 112,000
பாரிய அளவில் குறைவடைந்ததோடு மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் ராய் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற 2026 ஆரம்ப பிள்ளைப்பருவ தேசிய வாரம் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை 2026 ஆரம்ப பிள்ளைப்பருவ தேசிய வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் சிறுவர்கள் சிறுவர்களது குடும்பம் பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படவிருக்கின்றது. பிறந்ததிலிருந்து 5 வயதை பூர்த்தியாகும் வரையிலான இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் மேம்பாடு குறித்தும் அவதானம் செலுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என்பதாகவும் நேற்று தினம் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றமை கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்திருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் எவ்வித பாதுகாப்பின்றி பிறக்கும் இந்த அப்பாவி பிள்ளைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென பிரத்யேகமாக புதிய வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அமைச்சு மட்டத்தில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. 2023 ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 112,000 குறைவடைந்திருக்கிறது. மறுபுறம் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆபத்தான சூழலில் பிறக்கும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த கர்ப்பிணிகளுக்கு தலா 4,500 ரூபாய் பெறுமதியான போசக் உணவுப் பொருட்கள் புதி 10 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் முன்பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்காக முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த 60 ரூபாய் தற்போது 100 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2027 இந்த தொகையை மேலும் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர நிறை குறைந்த பிள்ளைகளுக்கு திரிபோஷா வழங்கும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. பாதுகாப்பற்ற பிள்ளைகளுக்காக அதாவது சிறுவர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் தித்வா போன்ற அனர்த்தங்களால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வாறு முன்பிள்ளை பருவத்தில் பிள்ளைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய வாரத்தில் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என பல தரப்போடும் பல்வேறு கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று தினம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்கான முன்பிள்ளை பருவ பிள்ளைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான இந்த வாரம் இன்று முதல் 20ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படுகிறது. அதில் பல்வேறு வேலைத்திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து. தீவிரமடையும் தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலை, பலத்த காற்று கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலுடைய திணைக்களம் எச்சரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்திருக்கிறது. மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான மற்றும் சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசத்துறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறித்தும் இந்த துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு வழங்குகிறோம். எனவே இந்த சீரற்ற வானிலை தொடர்பான விடயங்கள் குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். நாட்டை சூழவு நிலவும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலை காரணமாக மத்திய சபரகமோ வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் முனராகலை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தற்போது நாட்டில் இருக்கின்ற இந்த சிறை கைதிகளுடைய நெரிசல் தொடர்பான விடயத்திற்கான தீர்வாக முன்னாள் நீதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய திவயின பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. இரே தபின்னம சிதுவன பனாஸ் அத்தரின் எப்பகான வெனசக் ஓனே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. சிறையில் இருந்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சிறைச்சாலை சட்டத்தினுடைய 54வது திருத்தத்தை சரத்தை
திருத்தியே ஆக வேண்டும் என்பதாக முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். திதாஸ் விசிதகே பணத்தை சங்சோதன இக்மனின் வினஸ் கரணவாம் இரகவல் வள ததபதயத் மேக ஹேத்துவாக் விழா அதிகர நேமதி ஹர்ஷன் நாணயக்கார் என்பதாக இந்த தினம் அத்தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. எனவே 2022 ஆண்டின் சட்டத்தில் திருத்தங்கள் இக்மனி மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல மம எதா பணத சங்சோதனை சிதி குறிமிட்ட கட்டயத்து கரமின் சிட்டியேதி அமாத்திய துறைய வெனசுனா இட்டப்பு அதிகர நேமத்தி அலி சப்ரி கியா என்பதாகவும் உபத்தலைப்போடு செய்தி வந்திருக்கிறது. அன்று நான் இந்த சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வந்த போது என்னுடைய அமைச்சு பொறுப்பு மாற்றப்பட்டு விட்டது என்பதாகவும் அலிசப்ரி அவர்கள் தெரிவிக்கிறார். மத்ரவிய கிராம் திகடவடா அடுனாம் மகேஷாத் அதிகரணியின் எப்ப லபாதீம சிந்துக்கள ஹக்கி ஏம பிரமாணிய கிரேம் பஹாதக்வா வெடிக்கல யுத்துய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த சிறைச்சாலையினுடைய நெரிசல் அதிகரித்திருக்கிறது. அதிகளவான சிறைச்சாலைகளில் அந்த இடத்துக்கு மேலதிகமாக அதிகளவான சிறை கைதிகள் தங்க வைக்கப்படுவதுதான் சிறைச்சாலை காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதற்கு தீர்வாக சிறைச்சாலைக்குள்ளே கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தப்படுகின்ற சிறை கைதிகள் இருக்கின்ற வகையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த சிறை காலத்தை குறைப்பது அல்லது கைதிகள் எண்ணிக்கை குறைப்பதற்கு சிறைச்சாலை சட்டத்தினுடைய 54வது சரத்தை 2022 ஆண்டு கொண்டுவரப்பட்ட அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் முன்னாள் நிதியமைச்சரினுடைய கருத்தும் இந்நாள் நிதியமைச்சருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே அதே போல இந்த போதைப் பொருளை 2 கிராமுக்கும் குறைவாக வைத்திருப்பவர்களுக்கு செய்யப்பட்டால் அவர்கள் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அளவை அந்த போதைப் பொருள் அளவை 2 கிராமுக்கு குறைவான என்ற அந்த அளவை 5 கிராம் வரை அதிகரிக்கின்ற போதும் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக பிணை வழங்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதன் ஊடாக அவர்கள் சிறைச்சாலைக்குள் வந்து நெரிசலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதாக தெரிவித்துதான் அதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் கோரிக்கொன்று முன்வைக்க இந்நாள் நிதியமைச்சரும் அந்த தொடர்பான சட்டத்திருத்தத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தகவலை வெளியிட்டிருப்பதாக இன்றைய தினம் திவயின பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான மேலதிக செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கு அடுத்து நீதிமன்ற செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு 24 தேதி வரை விளக்கமறியல், போலீஸ் பாய்ஸுக்கு பிடிவிராந்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மட்டக்களப்பில் கடந்த 2008 இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவர் உட்பட 3 பேரை எதிர்வரும் 24 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிவான் நேற்று திங்கட்கிழமை காணொலி ஊடாக உத்தரவிட்டதோடு லண்டனில் உள்ள போலீஸ் பாய்ஸுக்கு பிடிவிராந்து பிறப்பித்தும் கட்டளையிட்டிருக்கின்றார். 2008 கல்லடியில் போலீஸ் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம், TMPP கட்சி உறுப்பினர் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம், வர்த்தகர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களோடு தொடர்புடையதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. எனவே தொடர்பட்ட ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் காத்தான்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது சிஃபான், முகமது சகித் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலைகளுடன் தொடர்புடைய பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது பாயிஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் கடந்த ஜூன் மாதம் 14 தேதி CID வழக்கு தாக்கல் செய்ததையடுத்து அவர்களை ஜூன் 30 தேதி விளக்கமறியில் வைக்குமாறு அன்றைய தினம் நீதிமன்றில் பிள்ளையான் உட்பட 3 பேரையும் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மூவரும் தொடர் விளக்கமறியிலிருந்து வருகிற நிலையில் நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கை விசாரணைக்காக நீதவான் எடுத்துக்கொண்ட போது சந்தேக நபரான ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது சிஃபானை மட்டும் ஆஜர்படுத்திய CID பிள்ளையான் மற்றும் சந்தேக நபரை ஆகிய இருவரையும் பாதுகாப்பு காரணமாக நீதிமன்றத்தில் கலைத்து வர முடியாது என்று தொடர்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க அவர்கள் இந்த தீர்ப்பை நிகழ்நிலை ஊடாக நீதிபதி வழங்கியிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி. எனவே இந்த மூவருக்கும் 24 தேதி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாய்ஸுக்கு வழிசார் பிடிவிராந்து நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்பது இன்னும் ஒரு செய்தி. இன்றைய வீரகேசரியில் கடந்த 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தி, வீரகேசரி பத்திரிகையில் கப்ராலின் ஆரம்பகட்ட ஆட்சேபனை நிராகரிப்பு, July 20 முதல் முழுமையான விசாரணை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வருகிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தெரிவித்து பிரதிவாய தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்ற நிரந்தர மூவரடி மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு நீதிபதிகள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கு கடந்த காலங்களில் அந்த வழக்கை விசாரணை செய்ய நீதிபதிகள் தொடர்பான விடயங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா என்பது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கபருடைய சட்டத்தரணிகள் ஆட்சேபனை வெளியிட அந்த ஆட்சியர் நிராகரிக்கப்பட்டு இப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது மீண்டும் என்பது முக்கியமான செய்தி. கிரீஸ் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருந்த 2012 அந்நாட்டு பிணைமுறிவுகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியமைக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரணை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு சட்டவரம்புக்கு உட்பட்ட அதிகாரம் இல்லை என தெரிவித்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் தரப்பினரால் இந்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த ஆட்சியம் நிராகரிக்கப்பட்டு வழக்கு தொடரும் விசாரணை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. July 20 தேதி முதல் இந்த தொடர்பான வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பது காரணம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் ஓய்வு பெறும் வயதிலையை மாற்றும் நோக்கில் பரிசீலனை, சுகாதார வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஓய்வு பெறும் வயதிலையை மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு தரப்பிடமிருந்து தற்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். மீரிகம வைத்தியசாலையின் புதிய சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
எனவே ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநரிடமிருந்து இத்தொடர்பான கோரிக்கைகளை கடுத்திருப்பதாகவும், எனவே வயதிலையை மொத்தமாக நீடிப்பதற்கான விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது தொடர்பாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் நீதிபதிகளுடைய வயதிலையை நீடிப்பதற்காக அரசாங்கம் கவனப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டு இப்போது பல்வேறு தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சில தரப்பினர் அதற்கு ஆதரவு வெளியிட்டு வருகிறார்கள். நிலையில்தான் இப்போது இந்த குறிப்பிட்ட தொழில்துறை சார்ந்த பலருக்கும் இந்த வயதிலை நீடிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனப்படுத்தி வருவதாக தினகரன் பத்திரிகையில் அமைச்சர் நலிந்த அவர்கள் தெரிவித்த கருத்து இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் எச்ஐவி தொற்று அதிகரிப்பு, கொழும்பு கம்பஹாவில் அதிக பாதிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட, இன்றைய தினம் லங்காதீவ பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. கொழும்பு கம்பஹா எச்ஐவி ஆசதியான் வெடிவேளா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் எச்ஐவி தொற்று காலாகும் நோயாளர்கள் எண்ணிக்கை வருடாந்தம் அதிகரித்து வருவதோடு கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாக எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்கள் தொடர்பான சமூக விசேட வைத்திய நிபுணர் சத்யா ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். சுகாதார அமைச்சரிடம் பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். உலகளவில் சில நாடுகளில் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து சில நாடுகளில் குறைந்தும் காணப்படுகிறது. இலங்கையில் எச்ஐவி தொற்று பரவல் வீதம் பொதுவாக குறைவாக காணப்பட்டாலும் வருடாந்த தரவுகளின் அடிப்படையில் தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காண முடிகிறது. குறிப்பாக 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டு காலங்கள் ஒப்பிடுகையில் கடந்த காலப்பகுதியில் நோயாளர் எண்ணிக்கை உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறு அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களில் பெண்களை விட ஆண்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக இத்தொற்றால் இரு தரப்பினரும் சம அளவில் பாதிக்கப்பட வேண்டும் எனினும் ஆண்களிடையே இந்த தொற்று பெருமளவு அதிகரிப்பதற்கு பாதுகாப்பற்ற ஓரினச் சேர்க்கை மற்றும் முறையற்ற பால் உறவுகளை பிரதான காரணமாக இருப்பதாகவும் அவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இவை தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டம் உருவாகியிருக்கிறது. எனவே கொழும்பு மற்றும் கம்பஹா பகுதியில்தான் இந்த எச்ஐவி தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து பிரதான எதிர்க்கட்சி மீது பொதுஜன பெரம் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். நாம் விடுத்த அழைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி மதிப்பளிக்கவில்லை, பொதுஜன பெரம் என குற்றச்சாட்டு என்பது வீரகேசரியின் செய்தி. நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடித்தல் மற்றும் அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகள் குறித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அமைதி காப்பது துரிசவசமானது. அரசாங்கத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி ஒன்றிணையுமாறு விடுத்த அழைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி மதிப்பளிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிருப்தி வெளிப்படுத்தியிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார். நாட்டில் குறுகிய காலப்பகுதியில் டெங்கு நோய் தீவிரமடைந்திருக்கிறது. இது உள்ளாட்சி மன்றங்களின் பலவீனமான நிர்வாகத்தை வெளிப்படுத்துகிறது. டெங்கு பரவல் தீவிரமடைவதற்கு ஜனாதிபதி முறை மறைமுக பொறுப்பு கூற வேண்டும். 2017 ஆண்டு உள்ளாட்சி மன்றங்கள் பலவீனமடைந்த தொடர்ந்து நாட்டில் டெங்கு நோய் தீவிரமடைந்தது. தற்போதும் அவ்வாறான தன்மையை காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதேபோல் அமைச்சர் சுனில் வடகல் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய பத்திரிகையில் முக்கிய செய்தியாக இருக்கிறது. ராஜபக்சேக்களோடு கூட்டணி அமைக்க சஜித் பிரேமதாச முயற்சிப்பது சரியா, பிரதி அமைச்சர் சுனில் வடகல விசனம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சேக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னர் அவர்களின் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று ராஜபக்சேக்களோடு கூட்டணி அமைக்க முயற்சிப்பது அவரது அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. தேவைக்கேற்ப அரசியல் கொள்கைகளை மாற்றியமைத்துக் கொள்ளும் பழக்கத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல் அவர்கள் சமகால அரசியல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம். வசந்தம் FM 107.9.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராகங்களோடு சந்திப்பதில் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்றைய இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. போல ஏராளமான விடயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய உங்களுக்காக இருக்கிறது. ராசி, நிகழ்வு, விளையாட்டு, உலக தகவல்கள் என்று ஏராளமான விடயங்கள். அதே போல இன்றைய சுவாரஸ்யமான தலைப்பு ஒன்றும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்களை தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து முடியும். அதே போன்று இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். முதலாவதாக நாங்கள் கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2397 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்கம் 36, வெற்றி இலக்கங்கள் 29, 35, 45, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்கம் 36, வெற்றி இலக்கங்கள் 29, 35, 45, 66. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,53,57,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 31,50,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,382 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 12, 36, 73, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 12, 36, 73, 77. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசு கூறிய விசேட இலக்கங்களாக 8, 1, 7, 2, 5. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசு கூறிய விசேட இலக்கங்களாக 8, 1, 7, 2, 5. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,89,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,047

0: இழப்பு வாரத்துக்கான அத கோடிபத்தில் ஒருத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 12, 68, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 12, 68, 69. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,1,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கருநீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோட்டோ டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லோட்டோக்கான வெற்றி முடிவுகள். 3,221 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 36, 58, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 36, 58, 62. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 4, 2, 5, 0. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 4, 2, 5, 0. 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,84,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளநீர நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,933 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 39, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 39, 52. நேற்று நாளில் 30 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,86,48,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற ராசி அரசு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோட்டோ டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். 955 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 8, 4, 7, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 8, 4, 7, 9, 0. நேற்று நாளில் 37,77,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பதலோ டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 429 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 0. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,95,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,051 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 7, 20, 31. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 20, 31. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,22,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சசிரில் லோத்தர் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினையும் கொள்முதல் செய்யலாம். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக உற்சாகமாக நடந்து கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கு தெரியும், சுவாதீன ஊரக வலைமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் தான் டேக் கேர் வேலைத்திட்டம். பாடசாலைகள் மத்தியில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. ஆக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கண்ட ஐடி இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக தான் இருக்கிறது. டேக் கேர் வேலைத்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இது செயல்படுகின்ற ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. இரண்டாவது கட்டமாகத்தான் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகளை குறைப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாகத்தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் சுப்பதாசாக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 362 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேச ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 18, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேச ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 18, 39. சிறப்பு இலக்கங்களாக 2, 2, 8, 9. சிறப்பு இலக்கங்களாக 2, 2, 8, 9. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,78,860 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4489 சீட்டில் இப்போ வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 44, 46, 63, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 44, 46, 63, 74. நேற்றைய நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,81,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,24,32,19 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,147 சீட்டில் இப்போ வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 1, 3, 6, 5, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 1, 3, 6, 5, 9, 1. நேற்றைய நாளில் 2,21,51,564,568 ரூபாய் பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 25,000 பரிசு வெல்லப்படவில்லை. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4,13,79,248 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,277 சீட்டில் வாரத்துக்கான தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 15, 18, 22, 82. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 15, 18, 22, 82. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,72,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,05,41,167 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,595 சீட் எழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 31, 37, 55, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 31, 37, 55, 71. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,23,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,79,38 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அந்த ஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது.
வெற்றி இலக்கங்கள் 43, 46, 52, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1556 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 43, 46, 52, 58. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,12,140 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாத் பரிசாக 47,81,602 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 822 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 6, 5, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 6, 5, 9, 1. நேற்று நாளில் மொத்தமாக 51,64,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 515 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1, 1, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1, 1, 7, 5. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,79,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 14 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிந்தனை, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடக கவலை, சிம்மம் நிறைவு, கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருட்சிகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் கவலை, சிம்மம் நிறைவு, கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருட்சிகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. இவை இன்றைய நாள்

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசனம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல இடைக்கால பாடல்களும் உங்கள் காதுகளுக்கு தேனாக வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 8 மணி.

0: சூப்பரான பாடல்களை கேட்டுக்கொண்டு அப்படின்னு நிறைய பேர் அப்படியே ட்ரை பண்ணி கொண்டே போறீங்க இல்லையா, சந்தோஷமா லலேலா லலேன்னு போறீங்க. சரி, கவனமா ட்ரை பண்ணுங்க. சரிதானே, வீட்டுல வேலை செய்யறவங்க உங்களுக்காகவும் இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது. இந்த நாளுக்கான சுவாரஸ்யமான தலைப்புன்னு சொல்லிட்டு என்ன போனீங்கன்னா தலைப்புன்னு சொல்லி நீங்க எல்லாம் எனக்கு கேட்கறது என் காதுகளுக்கு அப்படியே லைட்டா கேக்குது, எப்படி லைட்டா கேக்குது. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த நாளுக்கான தலைப்பை நான் உங்களிடம் சொல்ல போறேன். அதாவது நாங்கள் சில விஷயங்களை பாவிக்கும் போது எதுக்குப்பா இது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா. சில விஷயங்கள் பார்க்கும்போது அதிகமாக யாருப்பா இது கண்டுபிடிச்சது அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதுலதான் இந்த கேள்வி இருக்குது. அதாவது சில விஷயங்கள் நீங்க யோசிப்பீங்க, யாரு கண்டுபிடிச்சது, இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு விடயம். நிறைய பேர் பாடசாலைகள் இந்த படிப்பை யாருப்பா கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்குல்ல. இதை கண்டுபிடிக்காமல் இருக்க யாரு கண்டுபிடிச்சது, இதை கண்டுபிடிச்சா பாருங்க இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த கண்டுபிடிப்புகளை குறை சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுங்கள், சுவாரஸ்யமாக தான். சரியா, எல்லா கண்டுபிடிப்புகளும் முக்கியமாக நல்லதுக்காகத்தான் இருக்கும், அதை சரியாக பயன்படுத்தினால். அதன் காரணமாக நீங்கள் கண்டுபிடிப்புகள் சொல்லும் போது நீங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0311 775 0031 அல்லது 0311 775 0011 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள், கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். 102.6 102.8 நிலவரசியில் இலங்கையில் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ள முடியும். அதே போன்று
1: www.vasanthamfm.com இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழி பெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
3: ஊரெல்லாம்
2: இதயம் ரசிக்கும்

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

திருநெடி கண்மணி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்துகிறது. இசைஞானியின் இசையில் பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். காலை வேளையிலேயே இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும்போது இவ்வளவு இனிமே இல்லையா? சரி, இப்படிலாம் இருக்கும்போது சந்தோஷமாக உற்சாகமாக நீங்க இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிவு யாரு கண்டுபிடிச்சா? இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நேரத்தில் புலம்புற சமயம் இருக்குதானே, அதான் நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஜனதா ஸ்டீல்ஸ் பத்தி நான் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம் இல்லையா, அதே போல ஜிஐ டைப் டியூப் பைப் வகைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். சரி, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்பொழுது பேசுகின்ற விடயமாக மாறிக்கொண்ட விஷயமாக இருந்து நிறைய நிறைய புதிய புதிய சட்டங்கள் புதிய புதிய கட்டமைப்புகள்லாம் உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படுகாயமடைந்த சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்த இருவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேலும் உயிருந்திருக்கிற சம்பவம் பதிவாயிருக்கிறது. இது எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகள் தான் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக இப்பொழுது 31 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மாறி இருக்கிறது. சம்பவத்தில் 25 மற்றும் 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரிகளை இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இப்பொழுது காவல்துறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிரிழப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த சம்பவத்தில் ஏற்பட்ட பாதிப்பின் பேரில் தான் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஏராளமான பேர் வைத்தியசாலைகளில். ஆக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தான் இந்த இருவரும் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஆக போதைப் பொருட்கள் சம்பந்தமான இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் நாங்கள் அரசை ஆராய்ந்த போது எங்களுக்கு போலீசார் உட்பட முக்கியமான தகவல்கள் வட்டாரங்கள் சொல்லியிருந்த செய்திகளும் உங்களுக்கு வந்தது. அதே போல போதைப் பொருள் என்று பேசிக்கொண்ட போது இன்னொரு விஷயம் இருக்குது. கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக குஷ்டரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா பதிவாகியிருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் இது 1 ரூபாய் கிடையாதுங்க, 6,18,00,000 ரூபாய் பெறுமதியான 6.180 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பெரிய ஒரு போதைப் பொருள் வகைதான் கைப்பற்றப்பட்டுகிறது. குறித்த பெண் 63 பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்துவது போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவது அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதுதான் இந்த விசாரணை நடைபெற்ற போதுதான் இப்பொழுது இந்த விஷயம் பிடிப்பட்டது. 1 ரூபாய் கிடையாதுங்க, 6,18,00,000 பெறுமதியான போதைப் பொருள் என்பதும் குஷ்ரக போதைப் பொருள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இனிமொரு பக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கப்பட்டுகிறது. இலங்கை 19 கீழ் இலங்கை இளையோர் அணி மற்றும் இந்திய இளையோர் அணிகள் மோதிக்கொண்டிருக்கிற ஒரு டெஸ்ட் போட்டி. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு இரட்டை சதத்தை பெற்றிருக்கிறார் சஞ்சு. உண்மையிலேயே சஞ்சு வெக்குனகொடையை பொறுத்த மட்டும் மிக சிறப்பான துடுப்பாட்ட பருதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேற்று நாளில் 203 ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஆட்டம் இழக்காமல், மிக சிறப்பான துடுப்பாட்ட பருதி. நேற்று நாளில் தமித்த 2 ஓட்டங்கள் ஆட்டம் இருந்தார், துலிந்த் 0 ஆட்டம் இழக்க. அதுக்கு பிறகு பார்த்துச்சுன்னா விமந்த் தின்சாரா அணி தலைவர் 52 ஓட்டங்களை பெற்றுகிறார். மறுமுனையில் ஆட்டம் இழக்காமல் துடுப்பாட்ட கட்டுக்கொண்டிருக்கிறதான் சஞ்சு. இந்த சனுஜியா பொறுத்த மட்டும் மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுத்தி 203 ஓட்டுகள் 31-4 ஓட்டில் அடுகளாக 227 பந்தங்கள் இந்த ஓட்டணிக்கு பெற்றுக்கிறார். மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுத்தி உண்மையிலேயே சனுஜியை பொறுத்த மட்டும் நாங்கள் வாழ்த்துக்கு சொல்ல வேண்டும். இன்றைய நாளும் அவருடைய துடுப்பாட்டப்படுத்தி நாங்கள் பார்க்க முடியும். மறுமுனையில் அவரோட துடுப்பாடு ஆடிக்கொண்டு பொறுத்து சாமிக்கு 33 ஓட்டுகள் துடுப்பாட்டு ஆடிக்கொண்டு. அதே போல கவிஜா நேற்று நாளில் 49 ஓட்டுகளை பெற்ற வரையில் ஆட்டம் அடைந்தார். ஒரு அரை சதத்தை அவர் தவறிவிட்டிருந்தார். இதுவரையில் 4 விக்கெட்டுகளை இழந்து 344 ஓட்டுகளை பெற்றுக்கிறது இலங்கை 19 கீழ் அணி. பார்க்கலாம் இந்த போட்டியின் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பது. அதே போல ஏராளமான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கால்பந்து விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் அங்கு கால்பந்தில் ஏற்பட்ட சர்ச்சைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு போட்டி, பதிலடி கொடுக்குமா T20 விட்ட பிழைகளை சரி செய்து கொண்டு இப்பொழுது ஒரு நாள் போட்டிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துமா இந்திய அணி. முதலாவது போட்டி இன்றைய நாளில் நடைபெறவிருக்கிறது. 3:30 நடைபெறவிருக்கிறது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் மணிக்கும் ஒரு நாள் போட்டி இன்றைய நாள் முதலாவது போட்டி நடைபெறப் போகிறது. இது பற்றிய அணிவரங்களும் நாங்கள் எதிர்பார்க்க அணிவரங்களாக தான் இருக்கிறது. இந்திய அணியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்திய அணியின் சுபன் கில் அணித்தலைவராக செயல்படுவார். ஸ்ரேயாஸ் அய்யர், அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, சிவம் டூபே, அதே போல கர்னர் பிராடர், இஷான் கிஷான், விராட் கோலி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ், கே எல் ராகுல், ரோஹித் சர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இந்த குழாத்தில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல இங்கிலாந்து அணியின் சார்பாக ஹரிபுக் தலைமையிலான அணி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதே போல
டாம் பாட்டன் போன்ற முக்கியமானவர்கள், ஜோஸ் பட்லர், ஜேம்ஸ் க்ளோஸ், ஷேம் கரன், லியம் டெமிஷன் போன்ற வீரர்கள் இந்த அணிக்குழாத்தில் இடம்பெற்றிருக்கிறதும், இங்கே ஆதில் ரஷாத் போன்றவர்களும் இந்த அணிக்குழாத்தில் இருக்கிறதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த இரண்டு அணிகளுக்கான போட்டி இன்றைய நாள் நடைபெறப் போகிறது. போட்டியின் முடிவின் அடிப்படையில் தான் இந்த முதலாவது போட்டி என்ன செய்ய போகிறார்கள் இந்திய அணி என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.

பெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

காலை பொழுது உற்சாகம் வடக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் பத்தி நான் சொல்லியா கேட்டும், ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்க பொருட்களை கொள்வனு செய்யும் போது நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். சரி, சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே? ஆக நீங்கள் ஜனதா ஸ்டீல் மூலமாக பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக அங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான பொருட்களும் இருக்கிறது. கடத்து தொழிற்சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள் மற்றும் பைப் வைகள் எல்லாமே அங்கே இருக்கிறது. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஏராளமான சொந்தங்கள் நான் கேட்டு கேள்விக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நான் கேட்டு கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது இதை கண்டுபிடித்தாமல் இருக்கிறதுக்கலாம், யாருப்பா இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வி யாரு கேட்டது, என்ன காரணத்துக்காக கேட்கறீங்கன்னு சொல்ல கேள்வியா கேட்டது. அன்பு வணக்கம் சொல்லி மும்தாஸ் பேக்கும் கொள்ளவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க தொலைபேசி தான் இந்த போனை கண்டுபிடிச்சது ரொம்ப பிரச்சனையா போச்சுண்ணா. எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஃபோன், நாங்கள் கூட பரவாயில்ல, எங்களுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப இந்த ஃபோனுக்கு இதாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் போனுச்சுன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் குழுப்பை யாரு கண்டுபிடிச்சாண்ணா? வாட்ஸ்அப் பரவாயில்ல, இந்த வாட்ஸ்அப் குழுவை யாரு கண்டுபிடிச்சது ரொம்ப பெரிய பிரச்சனைண்ணா. அந்த வாட்ஸ்அப் குழு மூலமா குரூப்ல போடுன்னு பாத்தியா, அதை பாத்தியா, இதை பாத்தியா, நீ பாத்திருக்க செய்யல அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைண்ணா. போன் வந்த போது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதே போல இருந்து வாட்ஸ்அப் குழுப்பு வந்த போது நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட தினேஷ் சொல்லியிருக்காரு. ஓகே தினேஷ், என்ன செய்யறது? அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வசந்த் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கணும் ராஜ்னு சொல்லியிருக்காரு. ஓகே அண்ணா, அட்டாள சென்னையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முஃபீத், தற்போது தோஹா கட்டாள இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல அன்பு வணக்கம்னு சொல்லிக்கொண்டு மதுரை கந்தகலையிலிருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வளமோடு நலம் பெற பல கோடி வாழ்த்துக்கள் தலைவா. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பான வணக்கம் அண்ணா, புவனேஷ்ணா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்க சொல்லக்கூடிய நிஷாந்தினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடுவலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்புகள்னு பார்க்கும்போது புதிய புதிய தொலைபேசி வடிவங்கள் கண்டுபிடிப்பு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக நம்ம சொல்லிக்கொண்டு நம்ம தூரமாக போய்கொண்டே இருக்கிறோம். இந்த தொலைபேசி கண்டுபிடிப்பு யாரா அந்த போனை கண்டுபிடிச்சது மாதிரி தான் ஒரு கேள்வியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட நிரோஷன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் அவிசாவில் இருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த யாரா கண்டுபிடிச்சா, எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே முடியலண்ணா. அஜய்யோ, இப்ப எது உண்மையான விஷயம் போடுறது இது ஏஐன்னு கேட்கிறாங்க, ஏஐ போட்டால் இது உண்மைன்னு நம்புறாங்க. ரொம்ப குழப்பம்ண்ணா, ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. சரி ஓகே, அன்பு கலந்த வணக்கம் போனா நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக்கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு செல்வா வந்திருக்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மார்னிங் ப்ரோக்ராம் பியூட்டிஃபுல் பிரதர் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? சப்ரினா ஃபுட்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாராயண்பேட்டையில நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அப்புதுல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் சிவா, அன்பு கலந்த வணக்கம் பார்த்து. அது போல அபுகஸ்தலாவிலிருந்து சசிகௌரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க, நன்றி. அதே போல யுவராணி அன்பு வணக்கம் பகிர்ந்திருக்கிறாங்க. வத்தலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு

வராங்க வந்துருக்கிறாங்க. அதே போல ஹட்டன் பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறா. வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ணா, புவனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் இழுத்துக் கொள்ளுங்கள். அசூர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ரிகாஸ், ஜாரி, ரியாசாத், ரீனா குட்டி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு, அதே போல தினேஷும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த கண்டுபிடிப்பு தேவையில்லை, கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு கண்டுபிடிப்பு என்ன என்ன காரணம் என்ற விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

வாழ்க்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஆஃப் தி டே. அண்ணே நீ உறங்கு, காத்மாலமே நீ உறங்கு, உறங்கே நீ உறங்கு, கூட இருக்கும் நாயே நீ உறங்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டு, ஒரு தாலாட்டு, எல்லாம் டைம் பா, என்ன பண்றது? துர்கா நீ இன்னும் தூங்கல?
1: நான் துர்கா இல்ல, மல்லிகா. இதோ பாருங்க
0: அலைக், சொன்னப்பல ரெண்டு பேரும் இடமா இருக்கீங்களா?
1: ஆமா, இது எங்க தரப்புதா? எப்படி
0: நெத்தி அடி? ராமு ராஜா ரெண்டு பேரும் எந்திரீங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அந்த தடிய நம்ம துர்காவா மல்லிகா நினைச்சா அவன் அப்பா வீட்டுக்கு சுத்தி போவான். அவங்கள நீங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. எந்திரிங்க, அது எந்திரிமா எந்திரிங்கிற?
2: எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசே?

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை கனகா.
1: திரை உலகின் நட்சத்திர
0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். முக்கியமான விடயம் இருக்கிறது, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுவும் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி யோசிப்பீங்க. நல்ல விஷயம் தானே, இப்படியான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. ஆக நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல கடத்தொழில் சார உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல மடமட்ட பெயிண்ட் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்க போனீங்கன்னா முடியும். ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். சரி, முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது தங்கத்தின் விலை என்ன நடக்கிறது போனேச்சனா அதை கொஞ்சம் சொல்லுங்களே. இதோ சொல்கிறேன், சர்வதேச சந்தையில் பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. படி பாத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3,994.46 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது. அதே வேளை பாத்தீங்கன்னா சொன்னால் வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலை 57.41 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்கிறது. அதே போல நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த கிரிக்கெட் வட்டாரங்களை பொறுத்தப்பட்டு நேற்று நாளில் மேற்கு தீவுகள் நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது. நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டால் வெற்றியாகி சொல்லியது. அதே போல இன்னொரு போட்டி இருக்கு, அதை நாங்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். இந்திய மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டியை பொறுத்த மட்டில் இந்திய மகளிர் அணி 270 ஓட்டங்களால் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. மிக சிறப்பான பந்துவீச்சு பதிவின் மூலமாக நேற்றைய போட்டி இவர்கள் பக்கம், இந்திய அணியின் பக்கம் திருப்பப்பட்டது என்றுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகுடமே மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 70,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் வரை நாட்டில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 69,951 பதிவாகியுள்ளது. அத்துடன் கடந்த 12 தேதி வரை பதிவாகியிருந்த மொத்த டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 68,672 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஒரே நாளில் மாத்திரம் 1,279 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் அதிகளவான தொற்றாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுலா மாவட்டத்தில் நேற்றைய தினம் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.6 பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த நில அதிர்வினால் இதுவரை சேத விவரங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை எனவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய
4: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. 102.6 102.8 வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். நான் கேட்டிருக்கின்ற கேள்வி நினைச்சால், இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த கண்டுபிடிப்பு மூலமாக இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற விஷயம் எதுன்னு சொல்லி நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அழைப்பினையும் ஏற்படுத்துங்கள், அதுபோல பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது, இலங்கையின் பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய முக்கியமானவர்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் நேரப்பிறப்பு, அதாவது நேரடி பிறப்பு வீதம் பார்த்தீங்கன்னா சுமார் 120,000 குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தான் இந்த விஷயம் சொல்லப்படுது. பாருங்க, 2019 ஆண்டில் 319,010 ஆக இருந்த பிறப்பு எண்ணிக்கை 2025 ஆண்டு 214,570 குறைந்திருக்கிறது. இது சுமார் 33% வீழ்ச்சியாக பதிவு செய்யப்படுகிறது. நாட்டின் சனத்தொகை நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 330,000 முதல் 360,000 பிறப்புகள் தேவைப்படும் நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது எண்ணிக்கை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுது. இதுக்கான ஏராளமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. திருமணங்கள், தாமதமாதல், பல வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக இப்பொழுது பிள்ளை பெறுவதை குறைத்துக் கொள்கிறார்கள். அதே போல இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதில், கல்வி மற்றும் தொழில்துறையில் பெண்களின் ஈடுபாடு அதிகரிப்பு, குடும்ப கட்டுப்பாடு முறைகள் மற்றும் அது போன்ற பல பிரச்சனைகள் முன்வைத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக பிறப்பு வீதத்தை ஊக்குவிப்பதற்காக தேவையான ஆதரவை சலுகைகளையும் வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இப்பொழுது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்ற விஷயம் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. ஆக நாடு என்று பார்க்கும்போது பல முக்கியமான எல்லா விடயங்களையும் கருத்து கொள்ள வேண்டும் இல்லையா. சரி, இப்பொழுது உலகத்தில் அடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கடைசி போலியோ நோயாளி இப்பொழுது உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அமெரிக்காவின் போலியோ நோய் பாதிப்பு காரணமாக கடந்த 73 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இரும்பு நுரை ஈரல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனப்படும் இந்த மருத்துவ சாதனத்தை உதவியாக சுவாசித்து வந்த மார்த்தா ஆண்ட் அப்படின்ற அவங்க பெண் பார்த்தீங்கன்னா 78 வயதில் காலமாயிருக்கிறாங்க. இவர் தான் அமெரிக்காவின் கடைசி போலியோ நோயாளி என்று சொல்லப்படுகிறது. சரி, அந்த நோயாளி இருந்த சம்பவம் பொழுது பதிவாக இருக்கிறது. இன்னும் முக்கியமான தகவல்கள், உலக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நான் கேட்டு கேள்விக்கு கொண்டது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம்.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும்

காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் எடுத்துக் கொள்ள முடியும். பேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள். அன்பான இனிமையான காலை இப்பொழுது வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய பலாங்கூட இருந்து வனாசி வஜிந்திமாலா பேஸ்புக் வழியாக எடுத்திருக்கிறாங்க. அதே போல காலை இப்பொழுது வணக்கம் முஃபீர், தற்போது தோஹா கட்டளை நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். அதே போல பரமானந்தன் வசீகர நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார். அதே போல வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க பரமா? வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அதே போல நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாசையில் வந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். யுவராணி அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. மும்தாஸ் பேகம், அதே போல மேகலா அன்பான வணக்கம் போனிச்சன, எப்படி இருக்கிறீங்க? மகள் அக்ஷயா, பர்விகா, ஷர்வின், அம்மா காளிமுத்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்கும் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். மங்களேஸ்வரன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே போல பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதே போல பவானி அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுடைய எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வத்தல் இந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காங்க. செல்வா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? குறிஞ்சாங்கடி அசூர்தின் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காரு. வடதட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரு. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக இருக்கிறது, எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லோருக்காகவும் ஒரு ஹாய் வணக்கம். அதே போல வாழைச்சேர்ந்து பத்மா சொல்லியிருக்காங்க, தொலைபேசி தான் இந்த போன் கண்டுபிடிச்சதுதான் பெரிய பிரச்சனை, யாரு கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி பத்மா, இப்ப உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம பிரகாஷ் சொல்லிக்கார என்ன பாத்தீங்கன்னா, இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் யாருன்னா கண்டுபிடிச்சா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கூடாதுண்ணா. அது கண்டுபிடிக்காம இருந்தா எங்க வீட்டு பெண்கள் வேலை செய்வாங்க. ஒன்று, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ருசியான சாப்பாடு கிடைக்கும். நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு, சரிதானே? ஓகே. அதே போல அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு திலீபன் சொல்லியிருக்காரு, அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கூட தேவையில்லாத ஒன்று, இதுதான் பிரச்சனைக்கு காரணம் சொல்லி. ஆயுதங்கள் சொல்லும்போது திலீபன் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போது அணு ஆயுதங்களா இருக்கலாம், அதுக்கு முன்னதாக கத்தி, அதுக்கு பிறகு கூடாரி, அதுக்கு முன்னதாக வால் போன்ற விஷயங்கள்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே கல்களை கூட ஆயுதங்களாக பயன்படுத்திதான் மனிதன் இந்த ஆயுதத்தின் வளர்ச்சியின் மூலமாக இதுவான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? சரி, என்ன செய்வது? அதே போல உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் சொன்ன தொலைபேசி தான், தொலைபேசியை கண்டுபிடிச்சது யாருன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைண்ணா. சரி, அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? சீதா சொல்லிக்கோங்க, டிவியை கண்டுபிடிச்சது யாருன்னா, இந்த டிவி மட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டில் நிம்மதியா இருந்திருக்கலாம். இப்ப பார்த்தாலும் டிவி டிவி டிவின்னு. சரி ஓகே, அதான் நிறைய டிராமாஸ் எல்லாம் பாக்குறான். சோ அதுதான் தனக்கு பிரச்சனை, அதை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அன்பு கலந்த வணக்கம் போனச்சுன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிருக்கிறது. எங்களோட சொல்லிருந்தார் சரத் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அவர் சொன்னா இந்த கேமிங்ஸ் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சு, இந்த போன்ல விளையாடுற கேம்ஸ் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருந்தா நீங்க மைதானத்துல எல்லா பிள்ளைகளும் விளையாண்டுருப்பாங்க, எல்லோரும் ஆரோக்கியம் அடைந்திருப்போம். இதுல கண்டுபிடிச்சனால பாருங்க, ஆரோக்கியம் இல்லாம போச்சு, விளையாட்டு தன்மையும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடித்திருக்காமல் இருந்திருக்கலாம் சொல்லி நீங்க எந்த கண்டுபிடிப்பை சொல்றீங்க?

0: இன்று தமிழ் சினிமாவின் சூப்ரீம் ஸ்டார் என்று அழைக்கப்படும் சரத்குமார் அவர்களின் பிறந்த தினம். இவர் 1954 ஆண்டு ஜூலை மாதம் 14 திகதி புது டெல்லியில் பிறந்தார். இவருடைய பூர்வீகம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் இவருடைய தந்தை எம் ராமநாதன் இந்தியாவின் பிரபல்யமான வானொலியொன்றில் பணியாற்றியதால் இவருடைய பிறப்பு டெல்லியில் அமைந்தது. சரத்குமார் அவர்கள் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு ஒரு மிக சிறந்த கணிதவியலாளராக இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு பிரபலமான நாளிதழ் ஒன்றில் நிருபராக தன் வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்னர் சொந்தமாக தொழில் செய்து பின்பு சினிமா உலகிற்குள் நுழைந்தார். ஆண்டு தெலுங்கில் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாலும் தமிழில் 1988 ஆண்டில் வெளியான கண் சிமிட்டும் நேரம் திரைப்படத்தில் தான் ஒரு சிறிய வேடத்தில் முதன் முதலில் இவர் நடித்தார்.
1: ஹலோ, யார் பேசுறதுங்க?
2: ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன் மேடம்.
0: ஆரம்பத்தில் இவருடைய உயரமும் மிடுக்கான உடலமைப்பும் இவரை ஒரு மிரட்டலான வில்லனாகவே தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டியது. குறிப்பாக 1990 வெளியான புலன் விசாரணை திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்திற்கு எதிராக இவர் நடித்த டொமினிக் என்ற வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு மிக சிறந்த வில்லனுக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை வாங்கி கொடுத்தது. ஆனால் காலம் இவரை கதாநாயகனாக மாற்ற காத்திருந்தது. சேரன் பாண்டியன் திரைப்படம் இவருக்கு ஒரு மிக பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கதாநாயகனாக நிலைநிறுத்தியது.

0: ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த நாட்டாமை.
1: 10-15 வருஷமா வளர்த்ததுக்கே வளர்த்த பாசம் வாழாடுறீங்களே, 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு. 10 சம்பந்த பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா, 10 சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து சோறாக்கி போடுறது தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தில இரண்டு பேர்
0: தான். சூரிய வம்சம்
1: என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம்
0: நட்புக்காக போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனைகளையே மாற்றி
2: எழுதின. சாப்பிட போறீங்க, உங்களுக்கு எல்லாம் சாதி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இவன் தான் பெருசு. வாட போ.

0: சூரியவம்சம் திரைப்படத்தில் இரு வேடங்களில் நடித்து அசத்தினார். இந்த திரைப்படத்திற்காக இவருக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் அதே நேரத்தில் ஃபிலிம்ஃபேர் விருதும்
1: கிடைத்தன.
2: அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த பிள்ளையும் முன்னுக்கு வர முடியாது.

0: அவர் ஒரு மிக சிறந்த பாடகரும் கூட. சமஸ்தானம் திரைப்படத்தில் இவர் ஒரு பாடலை பாடியுள்ளார்.
1: பெண்ணே கல்யாண பெண்ணே, நீ சும்மா சும்மா வெட்கப்படலாமா.
0: இயக்குனராக தலி மகன் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மற்றும் இவர் ஒரு தயாரிப்பாளரும் ஆவார். அரசியலில் தடம் பதித்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றினார். சரத்குமார் அவர்களின் இரண்டாவது இன்னிங்ஸ் உண்மையிலேயே மிரட்டலானது என்றே தான் கூற வேண்டும். மணிரத்னம் அவர்களின் பிரம்மாண்டமான படிப்பான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பெரிய பழுவேட்டையர் கதாபாத்திரமாக இருக்கட்டும்.
2: இந்த கேரக்டர் பத்தி நான் பெரிய பழுவேட்டரை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு தெரிந்ததுதான். 64 விழுப்புண்கள் பெற்ற மாவீரன், சோழ நாட்டிற்கு கட்டுப்பட்டவன், சுந்தர சோழனுக்கு நண்பன், இந்த நாடு சிறப்பாக இருக்கும் நினைக்கின்ற ஒரு உன்னதமான மனிதன் தான். ஆனா அழகுக்கு மயங்கி, அழகுக்கு மயங்கி என்று சொல்ல முடியாது, நந்தினியை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலும் நந்தினியின் எண்ணம் என்னவாக இருந்ததை கண்டுபிடிக்க முடியாமல் பயணித்துக் கொண்டிருக்க கேரக்டர் தான் பெரிய பழுவேட்டரை.
0: வாரிசு திரைப்படத்தில் தந்தையாக ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும், அல்லது போர்த்தொழில் திரைப்படத்தில் அந்த மிரட்டலான சீனியர் போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், அவர் திரையில் தோன்றினாலே திரையரங்கமே அதிரும். இன்றளவும் உடற்பயிற்சி கூடத்தில் கடுமையாக உழைத்து 20 வயது இளைஞர்களுக்கே சவால் விடும் இவருடைய ஃபிட்னஸ் ரகசியம் நாம் அனைவரும் வியக்க வேண்டிய ஒன்று. வில்லனாக மிரட்டி நடிகராக வென்று குணச்சித்திர நடிகராக இன்றளவும் ரசிகர்களை தன் நடிப்பால் கட்டி போட்டு வைத்திருக்கும் நம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.

வில்லனாக அறிமுகமாகி பின்னர் முன்னணி நாயகனாக உயர்ந்து தமிழ் சினிமாவின் சூப்ரீம் ஸ்டாராக மாறியது ஒரு உன்னதமான உத்வேக கதையாகும். சரத்குமார் அவர்கள் வெறும் நடிகர் மட்டுமல்ல,

சாமுண்டி திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இங்கே இல்லை, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேணும். இந்த தலைவலி காய்ச்சல் இல்லாமல் செய்வதற்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக் கொடுங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் மறுபடியும் பறந்து போயிருங்க. எஸ், எப்போதுமே நீங்கள் ஒரு மெல்டோலை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஹார்மோஸ் நீரணையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் முன்னாள் வந்திருக்காரு. ஏற்கனவே இவருக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹார்மோஸ் நீரணையின் பாதுகாப்புக்கு தாங்களே பொறுக்கிட்டு போவதாக இப்பொழுது ஈரானிய துறைமுகங்களின் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தப்படுவதாக இப்பொழுது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஹார்மோஸ் நீரின் நிர்வாகம் அமெரிக்கா தலையிடுவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லி இப்பொழுது ஈரான் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இது நடக்கவே நடக்காது, நாங்கள் ஒருபோதும் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹார்மோஸ் நீரணியை பாதுகாவலராக நாங்களே செயற்பட போவதாகத்தான் இந்த ட்ரம்பின் அறிவித்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயத்தை அவர் அறிவித்திருக்கிறார். ஈரான் துறைமுகங்களில் மீண்டும் முற்றுகை அமல்படுத்தப் போகிறோம், அது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. அதுக்கு ஈரான் கடும் கண்டம் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இவருடைய அறிக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழல்படியாக இருக்கிறது இல்லையா. இப்படி நாங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது இல்லை நாங்கள் தான் எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறோம் சொன்னால் அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படியுமே இல்லையா, அவள் மீண்டும் ஒரு சர்ச்சை எழும்பத்தான் போகிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டியவங்க. அங்கே சர்ச்சை எழும்புனா என்ன நடக்கும்? இங்கே விலை கூடும், பெட்ரோல் விலை கூடும். சரியா, இப்போ ஞான விஷயங்கள் உலகத்துக்கே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை இருக்குது. உண்மையிலேயே ஹார்மோஸ் நீர்மனையே மிக பிரதானமான ஒரு புள்ளியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. சரி, நான் கேட்டு தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டிய கம்பிகள் உள்ளீடுகள் சரியான முறையில் இருக்கணும். அதுதான் சொல்றேன், அந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது. எஸ்ங்க, நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதும் உறுதியாக இருக்கும். பரம்பரை பரம்பரைக்கு உங்க வீடு உழைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவியுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: சூடிய மகுடமே மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது
1: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
2: பார்த்ததா
1: தமிழோடு சிவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாய்.

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: என் புருஷன் என் நரம் பார்த்து ரகம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சிபுர பட்டு சேலையே வெளுக்கப்பட்டு ஒரு மாசம் ஆச்சு. இந்தா கொண்டான் தாரேன்னு சொல்லிட்டு போன சக்கலத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்து தரனா என்னடி அர்த்தம்? சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா இல்ல யாருக்காச்சும் வித்து புட்டியா? வாடி வெளிய உட்டாளக்கடி கிரிகிரி. எங்க அப்பம் பேரு சிவகிரி. நானா ஏன் அத்தா ஏகாலி விட்டு புள்ளனா அம்பட்டு எகத்தாளமா போச்சா உனக்கு? என்ன கேட்டீங்க? சேலைய வச்சிருக்கியா வித்து தின்னு புட்டியாண்ணா? எங்க முப்பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா திருச்சி சில்லாவே மெச்சும். எங்க பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா சேலம் சில்லாவே மெச்சும். எங்க அப்பன் தொழில் பெருமையை கேட்டா மருத சில்லாவே மெச்சும். அப்பே ஏற்பட்ட பரம்பரையில வந்தவ இந்த பொண்ணு தாய். போட்ட துணி மாறினாலும் மாறுமே ஒழிய விட்டு திங்கிற பழத்தை எங்க ஏகாலி பரம்பரைக்கே கிடையாது அத்தா. இந்த பொண்ணு தாயால உங்க குடும்பத்துல குழப்பம் வந்துட கூடாதேன்னு நினைச்சேன். இனியும் மூடி வச்சு என்ன பிரயோசனம்? அவுத்து விட்டுறேன். இப்ப உங்க துணி எங்க இருக்கு, அது யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன்.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் அத்தனையாக வந்து கொண்டிருக்கிற நடிகை கனகா.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஒலிக்கவருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்.
3: நேரம் காலை 10:01.

0: அனுசரணை வழங்கியது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: லெந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆக்ரா ஓயாவில் மூழ்கி பாடசாலை மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் லெந்துலை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு காணாமல் போயுள்ளவர் லெந்துலை பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் எனவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். காணாமல் போன சிறுவன் மேலும் சில நண்பர்களுடன் இணைந்து மீன் தொட்டிலுக்கு தேவையான கற்களை சேகரிப்பதற்காக சென்றிருந்த போதே ஆக்ராவோயாவில் விழுந்து காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. போலீஸ் கடற்படை பிரிவின் நுவரெலியா பிரிவினரும் பிரதேச மக்களும் இணைந்து காணாமல் போன சிறுவனை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: பாங்காக்கில் உள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. தாய்லாந்து தலைநகரின் வடக்கு பகுதியில் உள்ள நா லட்ராவ் மதுபான விடுதியிலேயே இந்த தீ விபத்து பதிவாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் பலர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பலரது சடலங்கள் மதுபான விடுதியின் பின்புறத்தில் உள்ள கழிவறையில் கண்டெடுக்கப்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய
1: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. வசந்த மனவையில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் யார்? வணக்கம்.
1: இனிமையான காலை நேர வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சப்புமார் கந்தபெரிய குறியாலிருந்து வசந்தகுமார்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா வசந்தகுமார்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி நல்லா சுகமா இருக்கிறீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். வசந்தம் வசந்தகுமாரோடு இருக்கு அப்படியா?
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ஜனா வந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், மனைவி பாமினி, மகன் துசாதரன் மற்றும் ஜஸ்வீத் ஆகியோரை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை பாலச்சந்திரன் நடந்திருக்கின்றார் பசரையூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் தெவிட்டாத தெள்ளமுதாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீராம் வந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. அதே போன்று யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சுகந்தி நடந்துக்கிறாங்க. இனிய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இதே ரத்னம் நடந்திருக்கிறார் ஆரையம்பதியிலிருந்து. அதே போன்று செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. இனிமையான பாடல்களோடு மைதிலி எழுந்திருக்கின்றேன்னா பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹப்டன் நவீன் வந்திருக்கின்றார். ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அன்வர் வந்திருக்கின்றார். இனைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், நானாக நானில்லை தாயே, சூப்பர் பாடல் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். முகமது நசார் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்கள் பாடல் தெரிவு வேற லெவலாக அமையும் என்ற ஆவலோடு வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். மும்தாஜ் பேகம் எழுந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிட்டுகிறார். கொழும்பு 5. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அண்ணா. ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கின்றார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் ஹட்டன் கிழவட்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் தான் அப்படின்னு சொல்லி நூர்ஜஹான் வந்திருக்கின்றார், அசுருதீன் நூர்ஜஹான். அதே போன்று இனிமையான வணக்கம், நான் ஜெயந்தி மாலா அணிந்திருக்கிறேன் பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சீனு வந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் மணிமோகன் நடந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. கொழும்பு 15 வந்திருக்கின்றார் தர்சினி குணசேகரம் மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான வணக்கம். அன்பும் அன்பதற்கு அன்பான வணக்கம். பூலோகநாதன்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா பூலோகநாதன்?
1: நான் சோமாய் சந்தோஷமா இருக்கேன். வெயில் தான், நீங்க நலமாக சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன் சார்.
0: அப்படியா? நன்றி. சரி சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இடைக்காலம் சொன்னாலே அது ஒரு தனித்துவமான காலம். அந்த காலங்கள்ல வந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அது தனி சுகம். அப்படியா?
1: அது அந்த காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அடிக்கிறது வேற பாடல்கள் இல்ல சார். அதே ஜானகி அம்மா, ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் பாடினது. அவங்க அவர்கள் மரணித்தாலும் அவர்களிட குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கு சார்.
0: சரி, இப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்க?
1: அன்பும் அன்பும் நிறைந்த எம்எல் கிருவாசர் இருக்கான், எனது குடும்பத்தினருக்காம் இஸ்கந்த மாக்கண்ட இருக்கும், பாலண்ண கட பால உரிமையாளர் ரூபன், அண்டன் ரவி, சுதா, வரனுக்காம் மற்றும் அனைவருக்காகவும் நல்ல பாடல். தன் சந்தோஷம் மொழி செவ்வாண்டாது தனி ஸ்பெஷல்.
0: அப்படியா?
1: ஓ

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அஜன் சலூன்ல ரொம்ப சத்தமா தோப்பூரில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக அஜன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் சுரேஷ்குமார் இணைந்திருக்கின்றேன், புசலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், சசிகலாவிற்காக வேண்டி நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிற இவளை ஜீவா வேணு வந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா, அத்தனை பாடல்களும் அருமை. ஜீவப்பிரியா கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு கிருளப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மகேஸ்வரன் வந்திருக்கின்றார், சிவமலர் மகேஸ்வரன். அதே போன்று ரஞ்சனா வந்திருக்கிறாங்க, புலர்சிங் அளவிலிருந்து ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அமுதா தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு யாழ்ப்பாணம் தர்ஷினி இணைந்திருக்கிறேன் அண்ணா, அத்தனை பாடல்களும் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபானா அப்படின்னு சொல்லி சரீஃபா எழுந்துக்கிறாங்க, நிக்கவரத்தியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் பாட்டு தலைவா, எப்படி சுகம், நல்லா இருக்கிறன், யார் இது, பிரஷா பிரசாந்தி எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள். அக்கறைப்பட்ட ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார், ராஜ் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, அத்தனை பாடல்களையும் கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவிதா வந்துக்கிறாங்க, கவிதா குணசீலன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபானா அப்படின்னு சொல்லி கோசலை இணைந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது கேட்டாலே இதமானது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, செவ்வாய் ராகங்கள் என்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்திருக்கின்றார், தெனியாயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ப்ரோ, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்த குமார் இழந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹெரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அனு, நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பெரிய கல்லாறிலிருந்து லக்ஸி வந்துக்கிறாங்க. அது போன்ற ராஜன் இணைந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராசலிங்கம் இணைந்திருக்கின்றார், புதுக்குடியிருப்பு நஃபீர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா எழுந்திருக்கிறாங்க, அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சிறிகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய
1: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 7.5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் போதைப் பொருளுடன் பாரிய அளவில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் துபாய் வருண மற்றும் குடு சித்திக்கின் நெருங்கிய சகா என அறியப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கோணுஹின பகுதியில் முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 9 கிலோ 128 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 3 கண்ணிவெடிகள் மற்றும் அவற்றின் பாகங்கள், 20 துப்பாக்கி ரவைகள், 5 வாள்கள், 3 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக உலக சந்தையில் மசகெண்ணெய் விலை 9 வீதத்திற்கும் அதிகமான அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் விலை 7.29 டாலர்கள் அல்லது 9.59 வீதத்தினால் அதிகரித்து ஒரு பீப்பாய் 83.3 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் WTI மசகெண்ணெய் விலை 6.73 டாலர்கள் அல்லது 9.42 வீதத்தினால் அதிகரித்து ஒரு பீப்பாய் 78.14 டாலர்களாக பதிவாகியுள்ளது. பிராண்ட் ரக மசகெண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வானது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த ஒருநாள் டாலர் வளர்ச்சியாகவும், ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த விலையாகவும் கருதப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம் கிருபா. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? இப்ப வீட்டோட வியாபாரம் அதான் எந்த நேரமும் இப்ப வீட்டுல அந்த பெல்ல கலட்டி விட்டாச்சு தானே, அந்த கோலிங் பெல்ல. என்ன சைக்கிளுக்கே இருக்கு தானே பில், அது அதையே இப்ப போடுறது இல்ல. அது போறவன் மாறவன் எல்லாம் மணி அடிச்சிட்டு இருந்தா மனசு நிம்மதியா இருக்கிறது இல்லையா? வீட்டுக்கு இல்ல, அதுதானே ஒரு டைம் உண்டு இல்ல. அதுக்காக வேண்டி நீங்க வர்ற சைக்கிள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டு உரிய நேரத்துல கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை தானே? அப்போ
1: இல்ல,
0: ஆனா எப்படியும் திருத்துற சைக்கிள் திருப்பி மூன்று நாள்லயே உங்கள்ட்ட வந்துடும். ஒரு மாசத்துல திருப்பி வரட்டும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுக்கறது. இல்லாட்டி நம்மள மறந்துடுவாங்களே. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்து நன்றி.

நேரம் 11:18. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் யசோதா இணைந்திருக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபானா. மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்திருக்கின்றார். பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே வேளை சசிகலா இணைந்துக்கிறாங்க. பாஸ்கரன் சசிகலா அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை கிருஷ்ணா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீன லோஜினி வந்துக்கிறாங்க. தோல்புரத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கே கே ஞானமுருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சந்திரகுமார் வந்திருக்கின்றார். வரக்காப்புலையிலிருந்து நிகழ்ச்சியோடண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கெருமாண்ணா, நான் பட்டித்திடல் மூதூர் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். வசந்தத்தின் பழைய அபிமான நேரில் நானும் ஒருவர் உயிரான உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடலை தாருங்கள். மனங்கவர்ந்த நிகழ்ச்சியான செவ்வாய் ராகத்தில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமை. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பட்டித்திடல் மூதூரில் இருந்து வடிவேல் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நாகராஜன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கனி மொழி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமையான பாடல் தெரிவுகள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் விஜய ராஜ் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். பிரிதோஸ் வந்திருக்கின்றார். மூதூரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவா நோவூடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் வடிவேல் பிள்ளை இணைந்திருக்கின்றேன். புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதாஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வசந்தத்தை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியால் வந்திருக்கிறாங்க. அதே போன்று மொரீன் இணைந்திருக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரொஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போன்று சுந்தர் ராஜ் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது நேரம் 11:30. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரீஃபா வந்துக்கிறீங்க. ஓடி ஓடி வந்தாச்சு. வேலைகளும் அப்படியே அரவாசியா இருக்குது. இன்னும் முடிக்கல. நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணப்பாடு இருந்தாலும் அது முடியாத போல இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்த பக்கம்
1: நன்றி சார்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:40. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம் கிருவாண்ணா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நான் கீழமலையிலிருந்து ரமேஷ்குமார் கலக்கிறேன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: ஓம் கிருவாண்ணா, உற்சாகமா இருக்கிறேன். ஜானகி அம்மா இந்த கவலைதான் எங்களை விரட்டி கொண்டிருக்கின்றது. உங்கள் பாடல்கள் அனைத்தும் திறமை.
0: அப்படியா?
1: ஆமா. ஒரு மணப்பெண்ணுக்கு எப்படி ஒரு புடவையாக புடவையை தெரிவு செய்கிறார்கள், அதன் போல் நன்றாக இருக்கிறது உங்கள் பாடல் தெரிவுகள்.
0: ஓஹோ, அதாவது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறது போல பாடல்களுக்கு அப்படி ஒரு தொகுப்புன்னு சொல்லாம சொல்றீங்க. அப்படியா? சரி சரி, ரொம்ப துல்லியமான குரல்ல நீங்க பேசி கொண்டிருக்கிறதே சந்தோஷம். சொல்லுங்க, உங்களோட சொந்த இடம் எது?
1: கீரிமலை.
0: கீரிமலை. வீட்டில இருந்துதான் பேசுறீங்களா? சரி சரி, அப்ப தொடர்ந்து வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நான் வெள்ளிப்படையில் இருக்கும் குடைவள்ளல் குடேஸ்வரிக்காகவும் சீதாவுக்காகவும் கரணிக்காகவும் மற்ற கட்டுவன் சவுந்தலாக்காகவும் இளவாலை வாகிசனுக்காகவும் சின்னக்கடை ரூபனுக்காகவும் தொண்டமனாறு சுதனுக்காகவும் மரவம்பளவு சுந்தர குடும்பம் ஐயாத்திர குடும்பம் சோபலிங்கம் குடும்பம் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி கிருவான்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மெக்மிலன் புத்தக சாலை ஓல்கோட் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் அத்தனை பேரையும் மணித்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். துவா வந்துக்கிறாங்க, அளவட்டி சர்மிளா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கனகரத்னம் அடைந்திருக்கின்றார். சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனிமையான பாடல் தெரிவுகள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கினிகத்தனை கூல் கூல் குரு இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அட்டாளச்சேனையிலிருந்து மொஃபீர் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்மைல் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாமி மலையிலிருந்து தினேஷ் வந்திருக்கின்றார். தொண்டைமானாறு செல்வச்சனதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மயு துவா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் வேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், மாளிகவத்து சந்திர குஷான் ஒர்க்ஷாப்ல ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வசந்தத்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று சீனு எழுந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா, என்னுடைய பேரையும் வாசியுங்கோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சந்தானம் அடைந்திருக்கின்றேன். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விக்னேஸ்வரி மற்றும் நர்மிஷா, டில்ஷான் மற்றும் விஷாலினி ஆகியோரை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அக்கறை பெற்ற பப்ரையில நிசார் இருந்திருக்கிறது. இவளே பண்டாரவளையிலிருந்து ராஜா வந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். ஊர்குடவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிருபாண்ணா என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஏராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. மணிகண்டன் பண்ணைபுரத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மாவனல்லையிலிருந்து நிசா அணிந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஹரி வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபீனா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

நன்றிக்கு செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு வசந்தம் FM நேரம் இப்போது 12 மணி.

அன்னைவயல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் மதிய நேரக்குதுகளும் அதுவும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேரக்குதுகள் நிகழ்ச்சியை சந்தோஷமாக நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இதே போல அடுத்தடுத்து இனிமையான பாடல்களுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய நாள் முழுவதும் இனிமையான நிலைக்கால பாடல்கள் அதுவும் மதிய நேரக்குதுகளும் நிகழ்ச்சியில உங்க மனதுக்கு பிடித்த ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் வந்து சேரும் உங்களை நாடி. சரி, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ள 0112 75 00 01 01 2 75 111 க்கு கால் பண்ணுங்க. அதே போல வசனத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: சின்ன பசங்க நாங்க திரைப்படத்துக்காக பெற்று அருமையான பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிரைகளும் நிகழ்ச்சியில் நேரம் 12:12. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: வணக்கம் தங்கச்சி, நான் தீரமலையிலிருந்து மகேஷ்
0: குமார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: அடுத்த பாடல் யாருக்காக
0: சொல்லுங்க.
1: மற்றும் மரவம்புலாவு ஐயாத்திர குடும்பம், சோமலிங்கர குடும்பம், சுந்தர குடும்பம் ஆகியோருக்கு நல்ல ஒரு பாட்டு தான்.
0: சரி, அடுத்ததும் அருமையான ஒரு பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்க.

0: ஸ்ரீ தர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து

டூர் வந்து திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான காதல் பாடல்கள் ஒலித்து வாய்ந்தது. நேரம் 12:24. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், ரேடியோ சவுண்ட குறைங்க. யார் இது? ஹலோ, வணக்கம். வணக்கம், மொய்தீன், எப்படி இருக்கிறீங்க? ரேடியோ சவுண்ட குறைக்கலாமா மொய்தீன்? சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக? பாடல் தயாரா இருக்கும் மொய்தீன், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகின்றது ஈரமான ரோஜாவை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: சிறப்பு திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மத்திய நேரப்புதைகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக. வணக்கம்
1: அன்பான மத்திய நேரம். வணக்கம்.
0: வணக்கம் முந்தாஸ் பேகம். அப்படியா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா பேகம்?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக கேக்கலாம்?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தாலாட்டு படத்துல மெதுவா தந்தி அடிச்சாரே.
0: சரி, அந்த பாடல் கேட்கலாம். அடுத்து வந்து ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல் தயாரா இருக்கு, அதுக்கப்புறமா அந்த பாடல் கேட்கலாம். சரியா?
1: ஓகே
0: ஓகே. யாருக்காக ஸ்டார் பாடல்னு சொல்லுங்க.
1: பாட எனக்காக அன்பு கணவர்க்கா, செல்ல மக்களுக்கா, முக்கியம் உங்களுக்காகவும், போனஸ் நந்தகுமார் சருக்கா, வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதீலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல். இன்றைய ஸ்டார், இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை கனகா.
2: சொன்னபடி வந்துட்டியா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்க வரல. அது ஏன்னு தெரியல, அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்.
2: அதுக்கே எங்க வீட்டு சந்தையில வந்து அலைறிய? சேந்தமட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா?
3: நான் ஊரு முருக சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே.
2: ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே.
3: அப்படி உள்ள ஓடிடு, நந்த பக்கம் ஓடி.

லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: அனுசரணை வழங்கியது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13 தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு உத்தரவு பிறப்பித்தது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்திரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் இந்த விசாரணைகளின் மேலதிக முன்னேற்றங்களை அறிக்கை செய்வதற்காக மற்றொரு திகதியை வழங்குமாறு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமோஸ் நீர் இணையில் இரு தாங்கிகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை ஐக்கிய அரபு ராஜ்யம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் என அரபு நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 8 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நீர்வழி பாதையில் விதிக்கப்படும் புதிய முற்றுகையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா 20% கட்டணத்தை விதிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

எஜமான் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இந்த மணித்தீரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது? ஹரிதரன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளா உங்களை காணவே இல்ல இந்த பக்கம். என்ன ஆச்சு, பிஸி ஆயிட்டீங்களா? அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க. சரி, ஓகே, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஹரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் அழைப்பு நேற்படுத்தலாம். நிகழ்ச்சிக்கு 0122 7855 0001 அல்லது 0122 7855 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வந்து வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் விஷட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து முதன்மையான பாடல் கேட்கலாம்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

அம்மன் கோவில் கிழக்கு அலை திரவிடத்துக்காக இடம்பெற்றது பாடல். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்து. வணக்கம். யார் இது? சிவபாலன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் நல்லா இருக்கிறேன். ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைப்பமா? குறைங்க. சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா? பாடல் கேட்கலாம். சிவபாலன், ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அடுத்து ஒழிக்க வருகின்றது கோகுலம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: மூர்த்தி திரைப்படத்துக்காக நடைபெற்ற சூப்பரான பாடல் இந்த தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து இந்த நேரம் 1:38. வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். பாரா எஸ்டேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: அதிர்ஷ்டசாலிதான்,
0: எப்ப எடுத்தாலும் உங்களுக்கு லைன் குயிக்கா கிடைச்சிடும். சரி, பாடல் யாருக்காக அடுத்த பாடல்?
1: பாடல் கேக்குறதுக்கு அபிஜானு, பிரேம்குமார், சிறிசான், மதுசான் காம், சேஜா, பழிசான காம், ஸ்ரீபதி, பாராட்டு, ஞானசேகர, வெள்ளையும் சவுந்தராஜி, கிரிபூர், டீசலும், கண்ணத்துல வசந்தலும், ரமேஷ், உதாசலும், கண்ணத்துல பவன், தனிச்சு நேரமும் கேட்போம்க்கா.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி.

0: சிற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடற மாதிரி போயும் போயும் ஒரு பொண்ணு கிட்டயா போட்டி போடுறதுன்னு பாக்குறேன்.
2: என்ன சேந்தம்பட்டியாரே, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன இட போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை.
1: அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்?
2: எப்ப வேணாலும் எங்க வேணாலும்.
1: அப்ப ரெடிங்கிற?
2: ஆமா.
3: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை, இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை கனகா.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்னா வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: அனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது. மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குஷ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 6,18,00,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த பெண் 63 வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை 7.5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் 2-3 வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு பாரிய தாக்குதல் நடத்தப்படும் எனவும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ஓமுஸ் நீரிணை பகுதியில் இரு தாங்கிகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை ஐக்கிய அரபு ராஜ்யம் கண்டித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது. உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் செவிகளுக்கு விருந்தாய் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகுளம் நிகழ்ச்சியோடு நேரம் 2:14. வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா? உமாச்சந்திரன். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் யாருக்காக? சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி. சரி, இதே போல சொந்தங்களை தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். 0121-7185-0001 அல்லது 0121-7185-111 கால் பண்ணுங்க. அதே போல வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் உற்சாகமாக நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: ஆத்திரியப்படுறதுக்காக பெற்றோர் சுவரான பாடல் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. சரி, இந்த நேரம் எங்களோட பேசுறதுக்காக அடுத்தும் அழைப்பிலர் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நசீர்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா என்று?
1: அந்த மாதிரி பாடல்லாம் போயிட்டு
0: அப்படியா? தொடர்ந்தும் சத்தமா வசந்தத்தோடு இணைந்திருங்க. சரியா நசீர்?
1: ஆமா.
0: சரி, பாடல் யாருக்காக அடுத்த பாடல்? ஓகே, சரி, அனைவருக்காக பாடல் கேட்கலாம். நன்றி.
1: என்ன
0: பாடல்?
1: முத்துநகையை
0: பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, வரும். சரியா, தொடர்ந்து வஸ்தத்தோடு இணைந்திருங்க. நசீர், ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து சேரன் பாண்டியன் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி

0: சிற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
1: செவ்வாய் ராகங்கள்
2: கொண்டு வரும் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா தொடர்ந்து ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. தியாகு ஜனா இணைந்திருக்கிறார் கல்முனையிலிருந்து. உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறாங்க. முஃபீர் இணைந்திருக்கிறாரு, அவரும் கட்டார்ல இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து ஜெகா இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குதகலமான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தெமோதிரையிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சியோடு ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் எங்களோட வந்து ஸ்மைல் இணைந்திருக்கிறாரு, அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இணைந்திருக்கிறாரு. யாழ்ப்பாணம் பாசையூர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் அன்பு மனைவி நதீரா, தம்பி இன்ஷாப், அதே நேரத்தில் அன்பு மகன் அல்தாஃப்காக நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கிறார். அந்த நேரம் வந்து கே கே எஸ் ரோட்ல விக்னா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா நாங்க கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். திவான் இணைந்திருக்கிறார் பலாங்குடியிலிருந்து. உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு சரி எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

ஒலிகாரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற சேரப் போகிறேன். தொடர்ந்து செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சந்தங்களே.

0: அனுசரணை வழங்கியது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: உயிர்த்தை ஆயுத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேலதிக பரிசீலனைக்காக இந்த மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான சுரேஷ் சாலை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்த்தன மேலதிக விடயங்களை முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மனு மீதான மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சிலி நாட்டில் கடற்படை வீரர் செலுத்திய கார் ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலி நாட்டின் கடலோர நகரான வினா டெல் மார் நகரில் காபுபோலின் கார் என்ற பந்தயம் நடத்தப்பட்டது. உள்ளூர் திருவிழாவாக நடத்தப்பட்ட இதில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். இதன்போது கடற்படை வீரர் ஒருவர் செலுத்தி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் மீது மோதியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் பலியானதுடன் மேலும் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். எமது அடுத்த மணித்தேள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் கூடிய மகுடமே
4: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து வீழ்ச்சி அடையும் பிறப்பு விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து இலங்கையில் வந்து நேரடி பிறப்பு விகிதம் வந்து சுமார் 120,000 குறைந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிய வருகிறது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2019 வந்து 319,010 இருந்த பிறப்பு எண்ணிக்கை வந்து 2025 வந்து 214,570 குறைவடைந்துள்ளது. இது சுமார் 33% வீழ்ச்சியாகும் என்று புதிய தரவுகளின்படி தெரிய வந்திருக்கிறது. நாட்டின் சனத்தொகை நிலைமை தன்மைக்கு ஆண்டுக்கு 330,000 முதல் 360,000 பிறப்புகள் தேவைப்படும் நிலையில் தற்போது எண்ணிக்கை வந்து மிக குறைவாக உள்ளதாக வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வந்து சட்டவிரோத குஷ்டரக போதைப் பொருளுடன் வந்து வெளிநாட்டு பெண் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 6,18,00,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. குறித்த பெண் வந்து 63 பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் ஆவர் என்று குறிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் மோதலில் வந்து பழி எண்ணிக்கை வந்து 31 உயர்ந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறை அதிகாரிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதன்படி குறித்த சம்பவம் வந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 31 அதிகரித்துள்ளது. சம்பவத்தில் வந்து 25 மற்றும் 39 சிறை அதிகாரிகளே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக.

சுமார் 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 0591 79 76 38 காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராக

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை இலங்கையிலும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிவில் விமான சேவையாளர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கான உத்தேச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புட்குவெல வந்து தெரிவித்திருக்காரு. குறித்த ஒரு ட்ரோன் விமானத்தில் வந்து ஒரே நேரத்தில் வந்து 6 பயணிகளை ஏற்றி செல்ல முடியும். இது போன்ற பயண சேவைகள் வந்து சீனா, சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் வந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்ற பையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து பெண்களை விட ஆண்களிடையே வந்து HIV பரவும் அபாயம் வந்து அதிகமாக இருப்பதாக வந்து சுகாதார அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காரு. இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. ஆண்களிடையே பாதுகாப்பற்ற ஓரின சேர்க்கை உறவு அதிகரித்ததே இதன் அபாயமாக வேகமாக அதிகரிக்கக்கூடிய முன்காரணமாக இருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாட்டில் வந்து டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை வந்து 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்று நள்ளிரவு நிலவரப்படி வந்து நாட்டில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை வந்து 70 பதிவாகியுள்ளது. இவர்கள் வந்து மேல் மாகாணத்தில் வந்து அதிக அளவு தொற்றாளர்கள் வந்து பதிவாகியிருக்காங்க. இதன்படி மேல் மாகாணத்தில் மொத்தமாக 30,795 டெங்கு தொற்றாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6, 102.8 அலைவரிசையினூடாக அதிகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எட்டியாந்தோட்ட பணாவத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து ஒரு கடையிலிருந்து செல்வகுமார் மற்றும் சிவராஜா, ஒளிச்சந்திரன், ரவிச்சந்திரன் ஆகியோர் சத்தமா வசந்தம் கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவர்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது.

0: கலைஞன் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 3:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

ஒரு காதல் தேவதை இதய தாமரை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் மேலால் வந்து ட்ரோனை இயக்கியவர் வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேல் நேற்று அடையாளம் காணப்படாத ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வந்து வட்டமிடப்பட்டுள்ளது. ட்ரோனை அவதானிப்பதற்குள் அது அங்கிருந்து அகன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதே நேரம் இந்த ட்ரோனை இயக்கியவர் தொடர்பில் கண்டறியுமாறு சிறைச்சாலையில் நிர்வாகத்தில் உடனடியாக யாழ்ப்பாண போலீசார் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சிறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதன் பின் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இடம்பெற்ற தேடுதலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட ட்ரோன் அது என கண்டறியப்பட்டிருக்கு. எனினும் மேலும் பாலங்களை கண்காணிக்க அனுமதி பெறப்பட்ட போதும் சிறைச்சாலையின் மேலால் இயக்கியமைக்காக ட்ரோனை இயக்கியவர் வந்து போலீசாரினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதே நேரம் அம்பார புத்தகல சரணாலய பகுதியில் அமைந்துள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கி வைத்திருந்த நபர் அம்பாறை வனவிலங்கு திணிக்கல அதிகாரிகளினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. காட்டு விலங்குகளை வேட்டையாடும் நோக்கில் குறித்த நபர் வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கியுடன் நடமாடுவதாக வனவிலங்கு திணிக்கல அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்து இந்த சுற்றி வளர்ப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்ட போது வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போக்குவரத்து அபதாரம் என்ற பெயரில் வந்து புதிய மோசடி வாகன ஓட்டிகளுக்கு வந்து போலீசாரினால் அவசர எச்சரிக்கை. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரில் பரப்பப்படும் மோசடி SMS மற்றும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை குறித்து இலங்கையில் போலீசார் வாகன ஓட்டிகளுக்கு அவசர எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. போக்குவரத்து வீதி மீறல்களுக்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அதனை ஒரு வார காலத்திற்குள்

மூலமாக செலுத்த வேண்டும் என்ற குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது. இதனால் அபதாரத்தை செலுத்த ஒரு இணைப்பும் வழங்கப்படுகிறது. அதனால் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் மாதிபர் வந்து இவ்வாறான குறுஞ்செய்திகள் வரும்போது சந்தேகத்திடமாக லிங்கை இக்காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம் என்று ஒரு தகவல்களை வந்து வழங்கியிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாட்டில் வந்து தற்போது வந்து வீதி விபத்துகள் வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்துகளை சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் வந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல.
2: என்ன விஷயம்?
1: எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும்.
2: சரி, எவ்வளவு வேணும் சொல்லு.
1: 100 ரூபாய் அடுத்த வாரமே திருப்பி
2: கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சு. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால குடுக்கறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய் சம்மதமா? வட்டியை முதல்ல 1 வாரத்துல திருப்பி கொடுத்துடும்.
1: நிச்சயமா கொடுத்துறேன், ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத.
2: சரியா, உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துடும்ல?
1: கண்டிப்பா கொடுத்துறேன்.
2: பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை கனகா. ஒளிக்கும் பாடல் இது கும்பகார தங்கையா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: வழங்கியது. செல்வம்
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு நீர் ஏந்தி செல்லும் ஆக்ரோயா ஆற்றில் காணாமல் போகிருந்த மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக லெந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். லெந்துலை போலீஸ் குறிப்புக்குட்பட்ட ஆக்ரோயாவில் மூழ்கி பாடசாலை மாணவன் காணாமல் போயிருந்தார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் லெந்துலை சரஸ்வதி தமிழ் மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மிளகுச்சேனை தோட்டத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த சிறுவன் மேலும் சில நண்பர்களுடன் இணைந்து மீன் தொட்டிக்குள் தேவையான கற்களை சேகரிப்பதற்காக சென்றிருந்த போதே ஆக்ரோயாவில் விழுந்து நீரில் மூழ்கி காணாமல் போகிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்த ஆண்டு சீனாவின் வெளிநாட்டு வர்த்தகம் உகந்த அளவில் இருப்பதாக சீன சுரங்க நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என்று வெளியிடப்பட்ட அதன் அண்மைய தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் பாதையில் சீனாவின் சரக்கு வர்த்தகத்தின் மொத்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்பு 25.47 trillion யுவானை எட்டியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக ஆண்டின் முதல் பாதையில் இந்த மதிப்பு 25 trillion யுவானை தாண்டியுள்ளது என சீன சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இது கடந்த ஆண்டை விட 16.9% அதிகரிப்பு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

உற்சாகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள் பேச போறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போது வெளிநாட்டு பக்கம் போவோம். அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் வந்து 2 முதல் 3 வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஈரானின் பிகாக்ஸ் மலையின் அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு அதன் முதல் நுழைவாயின் பாரிய தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் அவர் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் 3வது நாளாகவும் ஈரான் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட புதிய தாக்குதலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்கா ராணுவம் வந்து தெரிவித்திருக்கு. வணிக கப்பல் போர் போக்குவரத்து மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் என அமெரிக்க ராணுவம் வந்து தெரிவித்திருக்கு. அத்துடன் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுவதும் 50,000-க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சீனாவில் வந்து 19 வயதுடைய லீ என்ற இளைஞன் வந்து தனது மறைவு பின்னர் சுமார் 28 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து தனது உயிர் நண்பருக்கு வந்து வழங்குமாறு உயில் எழுதி வைத்திருப்பது இணையதளத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. குறித்த இளைஞன் வந்து பெற்றோர் விவாகரத்து செய்த பின்னர் தனித்தனியாக மறுமணம் செய்து கொண்ட நிலையில் குடும்ப சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்ததற்காக காரணம் என கூறப்பட்டிருக்கார். அதே நேரம் இந்த நிலையில் தான் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவருக்கு தனது சொத்துக்கள் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தையும் உயிலில் தெளிவாக பதிவு செய்துள்ள தகவல் வெளியாகி இருக்குது. எனவே இந்த 19 வயதுடைய இளைஞன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 28 கோடி மதிப்புடைய சொத்துக்களை வந்து தனது நண்பருக்கு உயில் எழுதி வைத்த சம்பவம் வந்து இப்போது சமூக வலைத்தளங்களில் வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சிங் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கு. அரசியல் தரகர் ஒருவரிடம் இருந்து 270 மில்லியன் மதிப்புள்ள கருத்து கணிப்பு சேவையை சட்டவிரோதமாக இலவசமாக பெற்ற குற்றத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி வந்து இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டா ஆகிய 2 நாடுகளுக்கும் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் வந்து அதற்கு எதிராக புதிய தடுப்பூசி மனிதர்களிடம் முதற்கட்ட சோதனையை வந்து ஒக்ஸ்போ பல்கலைக்கழகம் வந்து நேற்று தொடங்கியுள்ளது. இந்த ஆரம்ப கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்ததால் வந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வந்து விரைவாகவும் மலிவான விலையிலும் தடுப்பூசியை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஒரு அப்பாவும் அவனுடைய 5 வயது மகனும் மலைப்பாதையில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீரென அந்த பையனுடைய கால் தடுமாறி கீழே விழுந்து வழி தாங்க முடியாமல் ஆ என்று கத்தினான். என்ன ஆச்சரியம், எங்கிருந்தோ ஆ என்ற சத்தம் மறுபடியும் கேட்டது. பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அப்போதே என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் மலையை பார்த்து யார் நீ என்று கத்தினான். மறுமுனையில் யார் நீ என்ற பதில் வந்தது. அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ ஒரு கோழை என்று கத்தினான். மலையும் மறுபடியும் நீ ஒரு கோழை என்று சொன்னது. பையன் குழப்பத்தோடு தன் அப்பாவை பார்த்து, அப்பா அங்கே யார் இருக்கிறாங்க, ஏன் நான் சொன்னதையே மறுபடியும் சொல்றாங்க என்று கேட்டான். அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி நல்லா கவனி என்று சொல்லிவிட்டு மலையை பார்த்து உரத்த குரலால் வந்து கத்தினார், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. மலையும் மறுபடியும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று கத்தியது. அப்பா மீண்டும் நீ ஒரு வெற்றியாளன் என்று கத்தினார். மலை மறுபடியும் எதிரொலித்தது, நீ ஒரு வெற்றியாளன் என்று. அப்பா அவனுடைய தோளை தட்டி சொன்னார், மகனே இதை எதிரொலி என்று சொல்வார்கள், ஆனால் உண்மையில் இதுதான் வாழ்க்கை. நீ உலகத்திற்கு எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்பவும் கிடைக்கும். நீ அன்பை கொடுத்தால் அன்பு மறுபடியும் கிடைக்கும், வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு தான் மறுபடியும் கிடைக்கும் என சொன்னார். எதை ஒருவருக்கு நாம் கொடுக்கின்றோமோ அதுவே நம்மை மறுபடியும் வந்தடையும் என்று நினைவில் வைத்து கொண்டு எதை கொடுப்பதாக இருந்தாலும் யோசித்து கொடுக்க வேண்டும்.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறம் மாலை 4:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

கொடிபறக்குது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்திய இலக்கிய உலகின் மிக உயரிய விருதான ஞானபீட விருது வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வந்து நேற்று டெல்லியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் வந்து வழங்கப்பட்டது. ஒன்றிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் கரண் சிங் வந்து இந்த விருதை வந்து வழங்கி கௌரவித்திருந்தார். கடந்த 25 ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கு கிடைத்த 3வது ஞானபீட விருது இதுவாகும். இந்த நிகழ்வின் போது விருதை பெற்றுக்கொண்டு ஏற்புரையாற்றிய கவிஞர் வைரமுத்து தனது எளிய பின்னணியை விரிவித்து பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வந்து தற்போது வெளியாகி இருக்குது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓர்மோஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு சொந்தமான இரு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து கப்பல்கள் வந்து மீது ஈரான் நடத்திய தாக்குதல் கூறப்படும் குரூட்ஸ் ஏவுகணை தாக்குதலில் இந்திய பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் வந்து காயமடைந்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சு வந்து தெரிவித்திருக்காங்க. அந்த நாட்டு அமைச்சு வெளியிட்ட தகவலின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காயமடைந்த 8 பேரில் வந்து 4 உடல்நிலை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக வந்து தெரிய வந்துள்ளது. அதே நேரம்

பேர் வந்து இந்திய பிரஜைகளும் இருவர் வந்து யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களும் ஆவர் என்று தெரிய வந்திருக்கு. இந்த தாக்குதலின் விளைவாக இரண்டு கப்பல்களிலும் தீப்பரவல் ஏற்பட்டதுடன் அவற்றுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது. மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் வந்து கூறியிருக்காங்க. ஈரானில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் மற்றும் கப்பலின் பாரம்பரிய தளம் ஒன்றின் மீது அமெரிக்கா ராணுவ படைகள் வந்து நள்ளிரவு பயங்கர வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்கா மத்திய கட்டளையகம் வந்து சற்று முன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரிவித்திருக்கு. தெற்கு ஈரானில் உள்ள அப்பாஸ் கடைப்படைக்கு தளத்தில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது. குறித்த தளத்தின் மீது ஒரே திசையில் சென்று தாக்குதல் பலத்த ட்ரோன் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக காணொளி ஒன்றும் காட்சி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வந்து இப்போது வந்து பரவலாகி கொண்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபத்துகள் வந்து இப்போது அதிகரித்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN லக் அண்ட் வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்கள் இடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் வந்து தற்போது வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது.

நடிகை கனகா ஒளிக்கும் பாடல் இது சாமுண்டி திரைப்படத்திற்காக.

உலகின் ஒளிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ஜே சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: அனுசரணை வழங்கியது. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் செலவிடும் டொலர் தொகையை 2030 ஆண்டாகும் போது கணிசமான அளவில் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணி ஒருவரின் சராசரி செலவு 148 டொலர்களாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அணு உள்கட்டமைப்புகளுக்கு பெயர் பெற்ற புஷார் மாகாணத்தின் 4 இடங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தெற்கு துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் அருகே குறைந்தது 5 வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மனிதாள செய்தி அறிக்கையுடன் வசந்த தீண்டி நாளுக்கான மனிதாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியார் சிவனி வந்தாச்சு. நேர்காணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை எப்படா வரும், செவ்வாய் ராகத்துல நாங்க எப்படி பேச போறோம், செவ்வாய் ராகத்துல அதுவும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ்ல நாங்க எப்ப பேச போறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தங்கள் அப்படியே எங்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். ஏற்படுத்துங்கள் 0-2-5-0-0-1 அதே போல 0-2-5-1-1-1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நிகழ்ச்சி 6 மணி நேரம் இருந்து பார்க்கலாம். வணக்கம்
1: முடியும்ல.
0: என்றாலே ஒரு தனி உற்சாகம் இருக்கும் தானே.
1: சோமசுரையா, சின்னய மகாதேவன், மும்பாச்சி வேகம், கிருஷ்ணபத்னன், சம்பநாதன், ஐயா கண்ணு, ராசையா, அதே போல சுரேஷ் கண்ணா, மகேஸ்வரி, நமது அன்பன் இதுல ஏகாலன் கேட்டா கண்டினி.
0: பொன்னுமணி திரைப்படத்துக்காக.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வணக்கம்
1: என்ன
0: பெயர் உங்களுக்கு? விஜயா. எப்படி இருக்கீங்க விஜயா?
1: அடுத்த
0: பாடல் கேக்க போறீங்க? பேசுவோம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பேர் என்ன?
2: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா, எப்படி இருக்கீங்க சுபிக்ஷா?
2: நல்லா இருக்கேன்.
0: ஸ்கூல் போறீங்களா?
2: ஆமா.
0: என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 3
0: படிக்கிறீங்களா? சரி, ஓகே. சுபிக்ஷா, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்று இந்த வாரம் சனிக்கிழமை காலையில வந்து நீங்க வந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணும், சரியா? சரி, ஓகேம்மா. யார் யாருக்காக நீங்க பாடல் கேட்க போறீங்க?
2: அம்மா, அப்பா, தங்கை, அக்கா மற்றும்.
0: சரி, ஓகேம்மா. எல்லாருக்கும் கேட்கல. ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: இதே போன்று நீங்களும் எங்கனாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி. அதிலும் குறிப்பாக குட்டிசா இருக்கலாம், அதிலும் 80-90களில் பிறந்தவங்களா இருக்கலாம், அதே போன்று இப்பற்கூடிய தலைமுறையா இருக்கலாம், எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதையும் தாண்டி செவ்வாய் ராகத்துக்கு ஒரு பெரிய பெரிய பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் காலத்தால் அழியாத பொக்கிசங்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இப்போ நாங்க அடுத்த ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் தொடர்ந்து மேலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். துருஷகேந்திரங்கள் சிவரகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: வசந்த காற்றலையும் செவ்வாயகம் கண்டுவரும் வசந்தா மேக்ஸஸ் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 5 மணி கடந்த 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM பறக்குதா அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும்

0: கிழக்கு வாசல் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. காலத்தாலும் அழியாத பொக்கிசங்கள் என்றே சொல்லலாம். இவ்வாறான பாடலாம் தொடர்ச்சி நாங்க கேட்கும் போது நம்மை அப்படியே மெய்மறந்து அப்படி கேட்கக்கூடியதா இருக்கும். இந்த பாடலை வந்து இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம். கொழும்புல இருந்து வந்திருக்கிற வசந்தம் எக்ஸ்பிரஸ் இப்போது கார நகரில் நிக்கிறது.
0: அப்படியா?
1: அந்த வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல அருமையான சிறப்பான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் சிவானி அவர்களுக்கு அன்பான மாலை நேர வணக்கம்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல பாடல்கள் அப்படியா இருக்குது?
0: அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. பாடல் தெருவுகளும் பிடித்திருக்குதானே?
1: அருமையான பாடல்களை போல நீங்க போட்ட பாடல்களை திருப்பி படிக்கணும் போல.
0: அப்படியா?
1: அருமையான பாடல்கள்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. மதிய நேரம் சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டைம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாமே இங்கே கார்னர்ல கோவில்கள் கூட. இப்ப இன்றைக்கு ஒரு கோவில்ல இன்றைக்கு கொடியேற்றம்.
0: அப்படியா?
1: அப்ப சந்தோஷம் தானே?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாடல் எந்த நேரத்திலும் கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கூட பாடல் என்ன?
1: அப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்குது, படிக்காதவன் படத்துல சிவாஜி கணேசனுக்காக மலேசியா வாசகன் பாடிய பாடல் ஒன்று இருக்குது. அருமையான பாடல். ஒரு நான் இந்த எங்கட கிருபாண்ணாவுக்கு பாடி காட்டுனான்.
0: அப்படியா?
1: ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த பாடல் ஒன்று இருக்குது.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது? ஹலோ, காயத்ரி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: காயத்ரி தங்கம், இப்ப என்ன செய்றீங்கன்னா போன்ல கேக்குறத கேட்டுட்டு பேசுங்க. எஃப்எம்ல கேட்டுட்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பேசுறது ரொம்ப லேட் ஆகி கேக்கும். சந்தோஷமா இருக்கிறேன் தங்கம். நீங்க நல்லா இருக்கீங்கதானே? ஹலோ, சரி ஓகே தங்கம், எல்லோருக்கும் பாடல் கேட்கலாம். வணக்கம் வணக்கம். யார் இந்த குட்டி? ஷைலானியா? எப்படி இருக்கீங்க ஷைலானி நீங்க? சரி ஓகே, ஷைலானிக்காகவும் காயத்ரிக்காகவும் கரண்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. கரண் விரும்பி கேட்டு பாடலை நாங்க இப்ப கொடுத்துடலாம் இல்லையா?

0: வணக்கம். கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 5 மணி கடந்து 44 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: இரண்டு தசம் ஆறு, 102.8 திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அண்ணே நீ உறங்கு, காத்மாலமே நீ உறங்கு, உறங்கே நீ உறங்கு, கூட இருக்கும் நாயே நீ உறங்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டு, ஒரு தாலாட்டு, எல்லாம் டைம் பா, என்ன பண்றது? துர்கா நீ இன்னும் தூங்கல?
2: நான் துர்கா இல்ல, மல்லிகா. இதோ பாருங்க
1: அலைக், சொன்னப்பல ரெண்டு பேரும் இடமா இருக்கீங்களா?
2: ஆமா, இது எந்த நேரத்துல எப்படி?
1: நெத்தி அடி. ராமராஜா ரெண்டு பேரும் எந்திரீங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அந்த தடிய நம்ம துர்காவா மல்லிகா நினைச்சா அவன் அப்பா வீட்டுக்கு சுத்தி போவான். அவங்கள நீங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. கம்மானு எந்திரிங்க. அது எந்திரிமா எந்திரிங்கிற?
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.
4: வசந்த மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆராய்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை கனகா.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: பேசுறீங்க
2: சரோஜினி அப்படின்ற பெயரை கேட்ட உடனே எனக்கு 80s இருக்கக்கூடிய நடிகைகள் பெயர் தான் ஞாபகம் வருது. அப்படியே அந்த 80s 70s இருக்கக்கூடிய அந்த நடிகைகள் தான் ஞாபகம் வராங்க.
1: ஓ மேடம், நடிகை ஒன்னு இருக்காங்க, பாடகி ஒன்னு இருக்கு.
2: ஆமா, சரி, ஓகே. அப்போ உங்களை வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, நீங்களும் சரோஜினி மாதிரி இருப்பீங்களா?
1: அப்படிதான் மேடம், நான் நல்லா பாடுவேன்.
2: அப்படியே எங்க எனக்காக ஒரு பாடல் பாடுங்க பாப்போம்.

0: ஆகியோருக்காகவும் அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்காகவும்
1: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு
0: நன்றி.
1: இந்த நேரம் பாத்தீங்கன்னா புத்தூர் பிவிஎஸ் டெய்லர் கடையில ரொம்ப சத்தமா வசந்தமேகம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குகன் சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டுக்கிட்டே அப்படியே நீங்க டெய்லர் வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்றது நானும் சந்தோஷமா சொல்லிக்கொள்றேன். தொடர்ச்சி இருந்துக்கலாம். இது சுவரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
2: என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி

0: மற்றும் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் இந்த மாதிரியான பாடல்லாம் கேட்கும் போது அப்படியே நாங்க நம்மள அறியாமலே அந்த பாடல் வரிகள்லாம் அப்படியே நீங்க முணுமுணுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். நீங்களும் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 2வது மணி தேதிக்குள்ள அப்படியே நாங்க சந்தோஷமா இசை ஞானி இளையராஜாவின் பாடலோடு ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-5001 அதே போல 0712-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி என்ன கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ 2வது மணி தேதியினுடைய முதல் நேரக்கு யார் இருந்தாலும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. நம்மளுக்கு கொடுத்துக்காட்டா நிக்லாஸ்
0: நிக்லாஸ், எப்படி இருக்கீங்க நிக்லாஸ்?
1: அதே
0: ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இந்த நேரம் எங்க இருக்கீங்க, வேலையா நீங்க?
1: இல்ல, கடையில இருக்கேன். நம்மள கடையில.
0: அப்ப கடையில ரொம்ப சத்தமா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படியா?
1: ஆமாக்கா, சவுண்ட் இருக்கங்க குறைச்சேங்கற நம்ம வானொலிக்கு டிஸ்டர்ப் இருக்க கூடாதுனே உங்களுக்கு எல்லாம்
0: நல்லது. வெரி குட், வெரி குட். அப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே. நிக்லஸ் சொல்லுங்க, யார் யார் இணைந்து கொண்டு அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மார்கள் மருமகள் திருஜன் தாமல் மற்றும் பேரத்துல பிளஸ்க்காக எங்க கடைசகுதியில இருக்காங்க. மெக்கானிக் கிஸ்மான் இருக்காரு, கடையில சரஸ் ஹோட்டல்ல இருக்காரு, ராஜு இருக்காரு சலூன்ல, சிவா இருக்காரு டெய்லர் ஷாப்ல, கேபி குமார் இருக்காரு, மொத்தம் ஆட்டோக்காரங்க இருக்காங்க, துசான் இருக்கான், ரொசான் இருக்காரு, சரவண பவன் இருக்காரு, மொத்த மக்கள் நம்மளுக்குள்ள ஜோஸ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, மற்றும் ரஞ்சி ஷகிலாவுக்கு மெக்கானிக் ஆக வேண்டும், லூகாஸ் ஆசிரியர்கள், மொத்தம் எனது கலை உலக நண்பர்கள், வசந்த கலை உலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி கேட்கிறேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு. திருமதி பழனிசாமி திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: நடிகைகளாவே வராங்களே, என்ன அர்த்தம்?
1: நானும்
0: சந்தோஷமா இருக்கிறேன் ராதா. ராதாவினுடைய நினைவுகள் என்ன சரி இருக்குதா? அடடா, ராதாவின் லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்குது, கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
1: சரி,
0: நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி, ஓகே ராதா, சொல்லுங்க யார் யார் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: கலவரலா, மகன் ஜிஹன், மகள் டான்ஸ்,
0: ஓகே, குட்டி மகள்,
1: எனக்கு ஒரு பாடல். ஹலோ,
0: என்ன பாடல்?
1: தாளாட்டு பாடல், அருள்மொழி பாடல்.
0: என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுறது வந்து கிளியர் இல்லாம இருக்குது, நீங்க என்ன பாடல் கேக்குறீங்க அப்படின்றதும் எனக்கு கிளியர் இல்லாம இருக்குது. ரைட், ஓகே, நீங்க பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு அந்த பாடல் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்றேன். அதாவது பாத்தீங்கன்னா சொந்தங்களே, நாங்க வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில, அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய் ராகம் அப்படின்னு சொல்லும் போது, நிறைய சொந்தங்கள் வந்து கால் எடுத்து பேசணும், தனக்கு பிடித்த பாடலை வந்து எஃப்எம்ல கேட்கணும், நிறைய பாடல்களை அங்க அப்படியே ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வத்தோடு இருப்போம். ஆனாலும் கூட இந்த கவரேஜ் இஷ்யூ அப்படின்னு ஒரு விஷயம் வரதுனால வேண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கிளியரா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது, எனக்குமே நீங்க பேசுறது வந்து விளங்கவே மாட்டேங்குது. எனவே நீங்க கால் பண்ணும் போது கொஞ்சம் கவரேஜ் இருக்க இடத்துல வந்து பேசுனீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படியே சந்தோஷமாக சேர்த்துக்கொள்வோம். அன்பான மாலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கொழும்பு 15 தர்சினி குணசீர நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க.
2: மாலை நேர வணக்கங்களோட பாடத்திரைகளும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு, கிண்ணியா புதுக்குடியிருப்பிலிருந்து நஃபீர் வந்திருக்கிறாங்க.
0: தொடர்ச்சியாக நீங்களும் இந்த பக்கமா வாங்க, 9 மணி வரைக்கும் முடிந்துக்கலாம். இது வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: செவ்வாய் ராகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்து 27 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
2: இது மக்கள் சூடிய
1: நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். புதுமைகளோடும்

0: எஜமான் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு சுப்பான பாட நிகழ்ச்சியில் ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 6 மணி கடந்த 34 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது? என்ன பேர்மா? லோஷாவா? லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா?
1: நல்லா சந்தோஷமா இருக்கு.
0: எங்க இருந்து பேசுறீங்க லோஷா? முதல் தடவையா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே லோஷா, சொல்லுங்க, நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, வீட்டுல செய்றீங்களா? வீட்டுல இருக்கீங்களா? சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? சமையல் எல்லாம் என்ன மாதிரி? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: சந்தோஷமாக பேசிட்டு போயிருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியா 9 மணி வரைக்கும் முடிந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான இடைக்கால பாடலாம் கேட்கலாம். இப்ப அவங்க பாடலை கொடுத்துடலாம். தெய்வ வாக்கு திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: நாகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ஓடி நின்றிருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்த 40 நிமிடம்.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
2: என் புருஷன் என் நரம் பார்த்து ரகம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சிபுர பட்டு சேலையே வெளுக்கப்பட்டு 1 மாதமாச்சு. இந்தா கொண்டான் தாரேன்னு சொல்லிட்டு போன சக்கலத்தி இது வரைக்கும் கொண்டு வந்து தரலாம் என்னடி அர்த்தம்? சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா இல்ல யாருக்காச்சும் வித்துப்பட்டியா? வாடி வெளிய முட்டாளக்கடி கிரிகிரி. எங்க அப்பம் பேரு சிவகிரி. நானா ஏன் அத்தா ஏகாரி விட்டு புள்ளனா அம்பட்டு எகத்தாளமா போச்சா உனக்கு? என்ன கேட்டீங்க? சேலைய வச்சிருக்கியா வித்து தின்னுபுட்டியா? எங்க முப்பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா திருச்சி சில்லாவே மெச்சும். எங்க பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா சேலம் சில்லாவே மெச்சும். எங்க அப்பன் தொழில் பெருமையை கேட்டா மருத சில்லாவே மெச்சும். அப்பே ஏற்பட்ட பரம்பரையில வந்தவ இந்த பொண்ணு தாய். போட்ட துணி மாறினாலும் மாறுமே ஒழிய விட்டு திங்கிற பழத்தை எங்க ஏகாலி பரம்பரைக்கே கிடையாது அத்தா. இந்த பொண்ணு தாயால உங்க குடும்பத்துல குழப்பம் வந்துடக்கூடாதேன்னு நினைச்சேன். இனியும் மூடி வச்சு என்ன பிரயோசனம்? அவுத்து விட்டுறேன். இப்ப உங்க துணி எங்க இருக்கு அது யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன்.

0: உலகின் நட்சத்திரம்
1: வணக்கம்
2: சந்தோஷமான வணக்கம் ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? அப்படியா, ரொம்ப நன்றி. அடடா, கடல் அளவுக்குலாம் இல்லங்க. சரி, ஓகே, எப்படி இருக்கீங்க? எப்படி சவாரி எல்லாம் போகுது?
3: சவாரி எல்லாம் மாய் போஞ்சு மேடம்.
2: வரிகள்
1: நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இது சுவரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி இயற்கையோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணி குறித்து சிஐடியினர் நீதிமன்றத்தில் அறிக்கை. நீர்கொழும்பு மோதலில் காயமடைந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் பலி. 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொழில்துறை அபிவிருத்திக்கு ஜனாதிபதியிடமிருந்து விசேட யோசனைகள். 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டம். நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லையை நீடிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. 800 கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் முதற்கட்டத்துக்கு 1050 மில்லியன் ரூபாய். மீண்டும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் முடிவில்லா தாக்குதல்கள்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ஆரம்பித்துள்ள சகல வேலை திட்டங்களையும் உரிய காலப்பகுதிக்குள் நிறைவு செய்ய அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகளை கேட்டறிந்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சுக்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பிலான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இங்கிரிய, வாழைச்சேனை, மில்லனிய, கட்டுநாயக்க ஆகிய பிரதேசங்களில் தொழில்துறை வலயங்களை ஏற்படுத்தும் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் ஜனாதிபதி அதன்போது அவதானம் செலுத்தியுள்ளார். காணிகளை ஒதுக்கீடு செய்தல், நீர், மின்சாரம், வீதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அதனை தீர்ப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தொழில்துறைக்குரிய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை, எல்லைகளை உரிய முறையில் இனங்காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு தொழில் முனைவோர் அபிவிருத்திக்குரிய தற்போதைய நிலை குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. சீனி மற்றும் உப்பு தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான மாற்று வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் காணப்படும் நிறுவனங்களை ஒன்றிணைத்தல் அவற்றின் தற்போதைய நிலை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு வலயங்களிலும் பல்வேறு தேவைகளுக்கு அமைய பாரிய நிறுவனங்களை அமைத்து இறுதியில் குறித்த நிறுவனங்களில் மக்கள் பணத்தில் முன்னெடுத்துச் செல்லும் நிலை குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். குறித்த நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் போது உரிய நிறுவனங்களின் வினைத்திறனை மேம்படுத்தல் மற்றும் அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னர் காணப்பட்ட செலவு ஒன்றிணைத்ததன் பின்னர் காணப்படும் செலவுடன் ஒப்பிடும் போது பாரிய அளவு குறைவடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையாளர்களை ஊக்குவிக்க வழங்க வேண்டிய பொது நிவாரணம் தொடர்பிலான யோசனைகளை முன்வைக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தொழில்துறை பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட துறைகளை மேம்படுத்துவதற்கான வசதிகளை வழங்குவதன் ஊடாக நாட்டுக்கே உரிய திறன்களை கட்டியெழுப்ப முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 அண்மிக்கும் நிலையில் 48 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. நுழவு பெருங்கும் இடங்களை அழித்து தமது சூழலை தூய்மையாக பேணுமாறு சுகாதார பிரிவினர் தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர். நேற்று நள்ளிரவு வரை 69,951 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கூடுதலான டெங்கு நோயாளர்கள் தொடர்ந்தும் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகி வருகின்றனர். கொழும்பு, மாத்தறை, களுத்துறை, கண்டி, காலி, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் அதனையடுத்து அதிகளவான நோயாளர்கள் இனம் காணப்பட்ட மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த மாவட்டங்களில் அதி அவதான வலயங்களாக 175 வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதி அவதான வலயங்களில் சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. டெங்கு நோயாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்பட்ட பிரதேசமாக அக்குரைகுட பிரதேசத்தின் பட்டபொத்த பகுதியில் வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அதன்போது நுழம்பு குடம்பிகள் பெருகும் வகையில் காணப்பட்ட வீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு நோயாளர்கள் கூடுதலாக இனம் காணப்பட்ட கம்பஹா மாவட்டம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதி அவதான வலயமான கனேமுல்ல அமுனுகுட பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது நுழம்பு குழம்பி பெருகும் வழக்கில் பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த வீடுகள் மற்றும் வளாகங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வத்தேகம நகரில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போலீசாரின் தலையீட்டுடன் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது நகரின் கழிவுகள் அகற்றப்பட்டன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் ஒன்று கூடும் இடங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் 60 அதி அபாய வலயங்களை மையப்படுத்திய தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கரைகளை இணைத்து வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் 882 கிராமிய பாலங்களை நிர்மாணிக்க பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. முதற்கட்டத்தின் கீழ் 1050 மில்லியன் ரூபாய் செலவில் 101 பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தலைமையில் குர்நாகல் ரிதியகம பகுதியில் இடம்பெற்றது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக குறித்த நாடு முழுவதும் பாலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் நாளாந்தம் அதிக அளவில் பயணிக்கும் பாலங்களின் வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பதே திட்டத்தின் நோக்கமாகும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய கிராமிய பாலங்கள் தொடர்பில் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து தகவல்கள் திரட்டப்பட்டன. அதற்கமைய 4 வருட வேலை திட்டத்தின் கீழ் 882 பாலங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. முதல் கட்டத்தின் கீழ் 1050 மில்லியன் ரூபாய் செலவில் 107க்கும் அதிகமான கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தலைமையில் குர்நாகல் ரிதியகம பகுதியில் இடம்பெற்றது. ரிதியகம ரத்தகுட பாலத்துக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர். இதேவேளை திட்டத்தின் மற்றொரு ஆரம்ப நிகழ்வு பிரதி அமைச்சர் ருவான் செனரத் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிஹால் கலப்பத்தி ஆகியோர் தலைமையில் ஹம்பாந்தோட்ட சூரிய வேவ பகுதியில் இடம்பெற்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 287 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அடையாளம் காணப்பட்டுள்ள சகல சந்தேக நபர்களுக்கும் கொலை குற்றச்சாட்டின் கீழ் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சகல சிறை கைதிகளிடமும் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றங்கள் பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் தெரிவித்தார். தற்போது குறித்த கைதிகள் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதனால் அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கமைய நீர்கொழும்பு பிரதான நீதவான் திருமதி ஷிலனி பெரேரா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பித்தார். கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் 60 துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் உள்ளிட்டவை வழக்கு பொருட்கள் அறைக்கில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த ஆயுதங்களை எதிர்காலத்தில் வழக்கு விசாரணைகளுக்கு தேவையான நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சிறைச்சாலை வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் உபகரணங்கள் அழித்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஹார்ட் டிஸ்குகளை மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கணனி குற்றப்பிரிவுக்கு அனுப்பி வைக்க விடுத்த கோரிக்கைக்கும் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் ஆராய்ந்த நீதவான் விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் 16 தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். நேற்றும் இன்றும் அதிகாலை அளவில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. 21 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். அதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் இதுவரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ₹39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதே அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். நேற்றைய தினம் மாத்திரம் 25,450 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது விவசாயி ஒருவரிடமிருந்து குறைந்தபட்சம் 2,500 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் வவுனியா மாவட்டத்தின் வேலி போல கிளிநொச்சி மாவட்டத்தின் பன்னங்கண்டி, முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை, மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு, திருகோணமலை மாவட்டத்தின் கோமரன் கடவல, அம்பாறை மாவட்டத்தில் லாகுகல மாந்தோட்டம், கருங்காடு, அல்முனீரா, மிகுந்துப்புற, தமன ஆகிய பகுதிகளில் களஞ்சியங்களில் தற்போது நெல் கொள்வனவு இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் வைத்தியநாதன் ஜாதிச குறிப்பிட்டார். 148 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெற்கொள்வன நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும், 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும், நேற்றைய தினத்தில் மாத்திரம் 25,450 கிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல்லை நெட் சந்தைப்படத்தில் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிலையில் களஞ்சிய வசதிகள் பற்றாக்குறை ஏற்படின் அரசாங்கம் தனியார் களஞ்சிய சாலைகளை தற்காலிகமாக பெற்றுக்கொண்டு நெல்லை களஞ்சியப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு வாய்தலை நீடிப்பது குறித்து அரசாங்கம் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க நீதி அமைச்சிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச இன்றைய தினம் குறிப்பிட்டார். அதற்கமைய இது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதி அமைச்சுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும், நீதி அமைச்சினால் வழங்கப்படும் அறிக்கையின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் பெறப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் 34 வர்த்தகர்களுக்கு கடைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையங்கள் வினைத்திறனாக இயங்காத நிலையில் அதனை இயங்க வைக்கும் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு கட்டமாக கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையத்தில் 34 வர்த்தகர்களுக்கு கடைகள் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்கம் பிரதம அதியாக கலந்து கொண்டு குறித்த கடைகளை கையளித்தார். நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் ஐக்கிய அரபு அமீரராஜ்யத்துக்குரிய எண்ணெய் கப்பல்கள் இரண்டை இலக்காக கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா 3வது நாளாகவும் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இருதரப்பு மோதல்களினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 2% வரை உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் கிஷ் தீவு, கஷம் தீவு, புசாஹர் மற்றும் பந்தார் அப்பாஸ் ஆகிய பிரதேசங்களை இலக்காக கொண்டு தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரான் தமது 2 எண்ணெய் கப்பல்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல்களை கண்டிப்பதாக ஐக்கிய அரபு அமீரராஜ்யம் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதலில் இந்திய பிரஜை ஒருவரும் மேலும் 8 பேர் இந்திய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதேவேளை ஹோமுஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு 20% கட்டணத்தை அறவிடப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் 54 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பங்களாதேஷில் தொடர் மழையுடன் கூடிய காலநிலை நீடிக்கின்றது. அடைமழையை அடுத்து திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கொக்ஸ்பஜார் மாவட்டத்தில் உள்ள ரோஹிணி அகதிகள் என தெரியவந்துள்ளது. கடந்த வாரத்திலும் கொக்ஸ்பஜாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பாடசாலை மாணவர்கள் 2 பேரும் ஆசிரியர் ஒருவரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வர்த்தக செய்தி ஒன்று. AMC ஜியோ குரூப் தனது வணிக விரிவாக்கல் பயணத்தில் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியதன் அடையாளமாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் தமது 16வது கிளையை திறந்து வைத்துள்ளது. இந்நிகழ்வில் டியோ குரூப்பின் தலைவர் டிலோன்மாஸ் ஜோசப், பணிப்பாளர் பெஞ்சமின், பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ், பொது முகாமையாளர் எஸ் பிரதீபன், கிழக்கு மாகாண முகாமையாளர் திருமதி அனுஷா மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள், வர்த்தக பங்காளிகள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனா். புதிய கிளை வடமாகாணத்தில் சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதோடு யாழ் மாவட்டத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மக்களுக்கு நிறுவனத்தின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை எளிதில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கிளை பிராந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும் பங்களிப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணி குறித்து சிஐடியினர் நீதிமன்றத்தில் அறிக்கை. நீர்கொழும்பு மோதலில் காயமடைந்த மேலும் இரண்டு அதிகாரிகள் பலி. 2027 வரவு செலவு திட்டத்தில் தொழில்துறை அபிவிருத்திக்கு ஜனாதிபதியிடமிருந்து விசேட யோசனைகள். 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டம். நீதிபதிகளின் ஓய்வு வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. 800 கிராமிய பாலங்களை அபிவிருத்தி செய்யும் முதல் கட்டத்திற்கு 1,050 மில்லியன் ரூபாய். மீண்டும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் முடிவில்லா தாக்குதல்கள். இத்துடன் வசந்தம் FM இன்று நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியாள செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

0: உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று தமிழ் சினிமாவின் சூப்ரீம் ஸ்டார் என்று அழைக்கப்படும் சரத்குமார் அவர்களின் பிறந்த தினம். இவர் 1954 ஜூலை மாதம் 14 திகதி புது டெல்லியில் பிறந்தார். இவருடைய பூர்வீகம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் இவருடைய தந்தை எம் ராமநாதன் இந்தியாவின் பிரபல்யமான வானொலியொன்றில் பணியாற்றியதால் இவருடைய பிறப்பு டெல்லியில் அமைந்தது. சரத்குமார் அவர்கள் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு ஒரு மிக சிறந்த கணிதவியலாளராக இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு பிரபலமான நாளிதழ் ஒன்றில் நிருபராக தன் வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்னர் சொந்தமாக தொழில் செய்து பின்பு சினிமா உலகிற்குள் நுழைந்தார். தொள்ளாயிரத்து 1986 தெலுங்கு திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாலும் தமிழில் 1988 வெளியான கண் சிமிட்டும் நேரம் திரைப்படத்தில் தான் ஒரு சிறிய வேடத்தில் முதன் முதலில் இவர் நடித்தார்.
2: ஹலோ, யார் பேசுறதுங்க?
3: ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன் மேடம்.
1: ஆரம்பத்தில் இவருடைய உயரமும் மிடுக்கான உடலமைப்பும் இவரை ஒரு மிரட்டலான வில்லனாகவே தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டியது. குறிப்பாக 1990 வெளியான புலன் விசாரணை திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்திற்கு எதிராக இவர் நடித்த டொமினிக் என்ற வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு மிக சிறந்த வில்லனுக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை வாங்கி கொடுத்தது.
4: புலன் விசாரணை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் எனக்கு கலை உலகத்தில். உண்மையிலே அந்த இறுதிக்கட்ட ஃபைட் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு பேசப்பட்ட ஒன்று. அந்த உடம்பு அதை வந்து வெளிக்க, அதாவது எந்த விதத்தையும் என்ன வந்து சில பேர்னா இவர் வந்து இவர் தான் இந்த படத்தை நிப்பாருன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு அபூர்வம். ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி இல்லாமல் விஷயம், என்னப்பா இவர் பேர் வந்துருமான்னு சொல்லிடுவாங்க சில பேர், எனக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில். ஆனால் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி பண்ணலை. இந்த படத்துக்கு வந்து எது வந்து சிறப்பாக இருக்கும்னு நினச்சி, இது வெற்றிக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினச்சார் பார்த்தீங்கன்னா அதான் அங்கே பெருசு. அந்த ஃபைட்டில் வந்து அடிவாங்க அடித்து நொறுக்கிற மாதிரிலாம் எடுத்திருப்பார். என்ன இவ்வளோ அடி வாங்குற மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் எல்லாம் பேசுவோம், இல்லை இல்லை அப்படிதான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் சார்.
1: ஆனால் காலம் இவரை கதாநாயகனாக மாற்ற காத்திருந்தது. சேரன் பாண்டியன் திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கதாநாயகனாக நிலைநிறுத்தியது.

0: ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த நாட்டாமை.
1: 10-15 வருஷமா வளர்த்ததுக்கே பாசம் வாழாடுறீங்களே, 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு. 10 மாசம் சம்பந்தம் பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா, 10 காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு கொடுத்து சோறாக்கி போடுறது தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை ரெண்டு பேரும்
2: தான்.
0: சூரிய வம்சம்
1: என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு.
0: நட்புக்காக போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனைகளையே மாற்றி
3: எழுதின. சாப்பிட போறீங்க, உங்களுக்கு எல்லாம் சாதி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இவன் தான் பெருசு. வாட போல.

0: ராஜவம்சம் திரைப்படத்தில் இரு வேடங்களில் நடித்து அசத்தினார். இந்த திரைப்படத்திற்காக இவருக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் அதே நேரத்தில் ஃபிலிம்ஃபேர் விருதும்
1: கிடைத்தன.
2: அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த பிள்ளையும் முன்னுக்கு வர முடியாது.

0: வில்லனாக அறிமுகமாகி பின்னர் முன்னணி நாயகனாக உயர்ந்து தமிழ் சினிமாவின் சூப்ரீம் ஸ்டாராக மாறியது ஒரு உன்னதமான உத்வேக கதையாகும். சரத்குமார் அவர்கள் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிக சிறந்த பாடகரும் கூட. சமஸ்தானம் திரைப்படத்தில் இவர் ஒரு பாடலை பாடியுள்ளார்.
1: பெண்ணே கல்யாண பெண்ணே, நீ சும்மா சும்மா வெட்கப்படலாமா.
0: இயக்குனராக தலி மகன் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மற்றும் இவர் ஒரு தயாரிப்பாளரும் ஆவார். அரசியலில் தடம் பதித்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றினார். சரத்குமார் அவர்களின் இரண்டாவது இன்னிங்ஸ் உண்மையிலேயே மிரட்டலானது என்றே தான் கூற வேண்டும். மணிரத்னம் அவர்களின் பிரம்மாண்டமான படிப்பான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பெரிய பழுவேட்டையர் கதாபாத்திரமாக இருக்கட்டும்.
2: இந்த கேரக்டர் பத்தி நான் பெரிய பழுவேட்டரை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு தெரிந்ததுதான், 64 விழுப்புண்கள் பெற்ற மாவீரன், சோழ நாட்டிற்கு கட்டுப்பட்டவன், சுந்தர சோழனுக்கு நண்பன், இந்த நாடு சிறப்பாக இருக்கும் நினைக்கின்ற ஒரு உன்னதமான மனிதன் தான். ஆனா அழகுக்கு மயங்கி, அழகுக்கு மயங்கி என்று சொல்ல முடியாது, நந்தினியை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலும் நந்தினியின் எண்ணம் என்னவாக இருந்ததை கண்டுபிடிக்க முடியாமல் பயணித்துக் கொண்டிருக்க கேரக்டர் தான் பெரிய பழுவேட்டரை.
0: வாரிசு திரைப்படத்தில் தந்தையாக ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும், அல்லது போர்த்தொழில் திரைப்படத்தில் அந்த மிரட்டலான சீனியர் போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், அவர் திரையில் தோன்றினாலே திரையரங்கமே அதிரும்.
3: மூணு நாளைக்கு ஒண்ணுன்னு இது வரைக்கும் மொத்தம் மூணு கொலை, அவன் பொறுமை எடுக்கலாம், ஒரே நாள்ல ரெண்டு கொலையும் பண்ணலாம், நம்ம எதுக்கும் தயாரா இருக்கலாம்.
0: உடற்பயிற்சி கூடத்தில் கடுமையாக உழைத்து 20 வயது இளைஞர்களுக்கே சவால் விடும் இவருடைய ஃபிட்னஸ் ரகசியம் நாம் அனைவரும் வியக்க வேண்டிய ஒன்று. வில்லனாக மிரட்டி நடிகராக வென்று குணச்சித்திர நடிகராக இன்றளவும் ரசிகர்களை தன் நடிப்பால் கட்டி போட்டு வைத்திருக்கும் நம் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.

0: நேற்று தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்ருக்குளத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2397 சீட்டில் இப்ப வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, ஆங்கில எழுத்து சி, சுப்பரலக்கம் 36, வெற்றி இலக்கங்கள் 29, 35, 45, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, சுப்பரலக்கம் 36, வெற்றி இலக்கங்கள் 29, 35, 45, 66. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,53,57,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 31,50,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,382 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 12, 36, 73, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 12, 36, 73, 77. லக்கி சான்ஸ் சீட்டிலும் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 1, 7, 2, 5. லக்கி சான்ஸ் சீட்டிலும் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 1, 7, 2, 5. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,89,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள். 3,047 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 6, 12, 68, 69. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,1,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நீட்டி நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,221 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 13, 36, 58, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 13, 36, 58, 62. சூப்பர் கேஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 4, 2, 5, 0. சூப்பர் கேஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 4, 2, 5, 0. 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,84,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,61,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,933 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 39, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 39, 52. நேற்றைய நாளில் 1,86,48,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 955 சீட்டிழப்பு வாரத்துக்கான சுப்பிரிதான சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 8, 4, 7, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 8, 4, 7, 9, 0. நேற்றைய நாளில் 37,77,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 429 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாயசாம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 4, 7, 9, 0. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,95,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,051 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 7, 20, 31. இது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஏழு இருபது முப்பத்தி ஒன்று. 2,00,000 பரிசுகள், 11 வெள்ளப்பற்றுகிறது. மொத்தமாக 41,22,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 கொடி நாம் பறக்கிற நேரம் இது. கொடி தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம்
2: கொடி பறக்குதா?
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: நிகழ்ச்சியோடு
1: பேசுறதுக்காக வணக்கம். அன்பான இரவு வணக்கம் மேடம், சிவானி மேடம். சந்தோஷமான இரவு நேர வணக்கம். அப்துல் மஜித்தா? நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க மஜித்? நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன் மஜித். இரவு நேரம் சாப்பிட்டீங்களா? ஓ, நான் சாப்பிடுக்குன்னு 9 மணி ஆகும் மேடம். அப்படியா? ஓ சரி, ஓகே. பாடல் தெரிவுகள்லாம் பிடித்திருக்குதா?
2: அவர்களுக்கும் தோப்பூர் அன்பான தம்பி மொய்டினுக்காவும், கொழும்பு 14 இருக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவர்கள் கணவர் முகமது சயீத் செல்லம் மாலுக்காவும், அன்பான வசந்த நேயர் வர்க்கல் ஐயா கண்ணு, மாவனிலை சகோதரி நிஷா அவரது குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காவும், தம்புள்ள சகோதரி ரஹுமா, கணவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்காகவும் இந்த பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.

0: பாத்தியாரே, நடு சாமத்துல என்ன தேடிட்டு வாரிய?
1: மொசக்குட்டி, நீ வேற இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன்.
0: அப்படியா, சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன்.
1: சாமந்தி பூவா?
0: நீங்க தானே பண்ணிய, சாமத்துல வாரே சாமந்தி பூ தாரேன்னு சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவைத்தான் காணோம். ஏ, கிடைக்கலையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பூக்க வரல, அது ஏன்னு தெரியல, அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து இருந்தேன்.
0: அதுக்கே எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தம்பட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா?
1: நான் ஒரு முருக சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே.
0: ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே.
1: அப்படி உள்ள ஓடிடு, இந்த பக்கம் ஓடி.

0: உலகின் நட்சத்திரம்
1: ஜேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பிரியா, சஞ்சய், சந்தோஷ், அதே போல தன்ஷியா, பிரியங்கா, ரித்து, திவ்யங்கா, அதே போல யசோதரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான வணக்கங்களோடு இணைய தன்ன கூல் போனது குரு வந்திருக்கிறாங்க. வசந்தம் ஆக்சஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதாக இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. குறிஞ்சக்கேடியிலிருந்து அசோதன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான மாலை நேர வணக்கங்களோடு பட்டித்திலிருந்து கமலஹாசன், யசோதா வந்திருக்கிறாங்க. சந்திவிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ருவான்வில ஷியாலினி வந்திருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. பண்டாரவழிந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோலதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகுகா பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்முனிலிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் இனி இரவு நேர வணக்கம், நான் கேரளினாந்து சுகந்தி. இனி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், அதே போல கித்தான் குடும்பம், திபா மற்றும் கடற்கரை டைட்டன்ஸ் நாங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளி முத்து வந்திருக்கிறாங்க. இதேவிட சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பாடத்திற்கு அருமை என்று பகிர்ந்து கொண்டே வேறுவலையிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து பாடல்களும் சூப்பர். புதுக்குடியிலிருந்து நஃபீர் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம், ரொம்ப சூப்பரா போகுது நிகழ்ச்சி. சாமி மலை சிங்கரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. நல்ல பாடல் ஒன்று தாங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் தினேஷ். தொடர்ந்தும் இனிமையான பாடல் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்ற அன்பான இரவு நேர வணக்கங்களோடு அட்டாளிச்சேனிலிருந்து முஃபீர் வந்திருக்கிறாங்க. தற்போது தோகா கத்தார்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோட பாடத்திற்கெல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹயாஸ் வந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஷ்வின்காக பாடல் விரும்பி கேட்டு கரவப்பட்டிருந்து மது வந்திருக்கிறாங்க. சஜாதோடியும் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அலைவீட்டிலிருந்து சத்தா ஜோதி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கங்களோடு பொத்துவில் இருந்து ஹலீஃப் கான் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. ரொசல் கமல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. ஆயிஷிவாணி அக்கா, நீங்க பேசுறது செம கியூட்டா இருக்குது, நிகழ்ச்சியும் செமையா இருக்குது, வாழ்க்கை என்று பகிர்ந்து கொண்டு அப்பத்துல இருந்து ரஜோல் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரஜோல். அதே போல கட்டக்கலிருந்து ஸ்ட்ரைட்டன் சந்தியாக வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கம் சகோதரி, நான் சாமிமலை நிலாவத்தே லோரன்ஸ். தற்போது கடுவல ஜி எம் ஃபுட் சென்டர்ல இருந்து செவ்வாய் ராகங்கள் தரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி லாரன்ஸ். அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு நவீன் வந்திருக்கிறாரு. அட்டந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல தம்புல இருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, தொல்புரத்தில் இருந்து மீன் லோஜினி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன் ரஞ்சனி, கொஸ்டாந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுவே அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை வாழ்த்து என்று பகிர்ந்து கொண்டு ரத்தோடிலிருந்து கதிர் வந்திருக்கிறாங்க. தொண்டை மணல் செல்வ செல்வி சுதன் வந்திருக்கிறாங்க. இவர்கள் இணைந்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக இங்கிருந்து ரவி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் விடுத்துக் கொள்ளுங்க. இது வாசனம் எக்ஸ்பிரஸ்.

0: இனிமையான குரல்ல ஒரு சூப்பரான பாடல் அப்படியே கேட்டுட்டு நாங்க நிகழ்ச்சியுடைய இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்துட்டோம். நேர்மறை 8 மணி கடந்து 1 நிமிடம் ஆயிக்கொண்டு தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்க இருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று 80 90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களையும் உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல்களையும் தரதுக்கு நானும் ரொம்பவுமே தயாராகவே இருக்கிறேன். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-1 அதே போல 0-2-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. லைனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா, ஆனா இந்த நாள் வந்து எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? வாசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு வாசந்தம் எக்ஸ்பிரஸ்க்கான ஒரு போஸ்டர் ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டருக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டையும் பத்தி விட்டீங்கன்னா அந்த பாடலை அப்படியே நான் நிகழ்ச்சியில வந்து இணைத்து கொண்டு உங்களுக்கு தரதுக்கும் தயாராகவே இருக்கிறேன். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இறுதி மனத்தியத்தினுடைய முதல் நேயராக யாருந்துக்கன் பார்க்கலாம். வணக்கம்.
1: கொஞ்சம்
0: என்ன ஸ்பெஷல் பண்டாரகம்? என்ன பாடல்
1: அதாவது
0: அந்த பாடல் கடந்த மணித்தியாலினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடலாக சென்றது, நீ கேக்கலையா? அந்த பாடல் நீங்க வந்து வசனா நிகழ்ச்சியில கேக்கலாம்.
1: ஐயோ,
0: அடுத்த ஷோல நீங்க கண்டிப்பா கேளுங்க, சரியா?
1: ஓகே அக்கா.
0: ஓகே தங்கம், யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என் மகனுக்கும் மகளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த பாட்டை கேட்டு கொண்டிருக்கிற அனைவருக்குமாகவும் உங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த குடும்பிக்கு.
1: ஓகே அக்கா,
0: நன்றி. ஒரு சில பாடல்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு அப்படியே தொடர்போட்ட பாடல்களா இருக்கும். அந்த பாடல்களை நீங்க கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி தான் கேட்கணும். ரைட், ஓகே, தெரிஞ்சா கேட்டுக்கலாம். இது வசந்த காற்றலையில் செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடித்த பாடல். அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வந்து இந்த திரைப்படத்துல கூடிய எல்லா பாடல்களுமே ரொம்ப இனிமையான பாடல். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதல் மரியாதை திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: என்ன பாடல், என்ன பாடல்! காலத்தாலும் அழியாத காவிய பாடல்கள் என்றே சொல்லலாம். ஒரு சில பாடல்கள் வந்து இந்த இரவு நேரத்துல கேட்கும் போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனி ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல வந்து ஒவ்வொரு பாடல்களை கேட்கும் போது நமக்கு பழைய நினைவுகளை அப்படி மீட்டி பாடக்கூடியதாக இருக்கும். பேக் டு பேக் கேட்ட இரண்டு பாடல்களுமே ரொம்ப இனிமையான பாடல்கள், ரொம்ப பிடித்த பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கின்றேன். எடுத்துக்கலாம் இது வாசந்த காற்றலையில் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி செவ்வாய் ரகங்களோடு அப்படியே 9 மணி வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க போறோம். நேரம் 8 மணி கடந்து 19 நிமிடமாகும். இந்த வேளை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் அக்பர் ஜூட் பேசுறேன் அக்கா.
0: ஜூட், எப்படி இருக்கீங்க ஜூட்?
1: நல்ல சுகமா இருக்குக்கா. உங்களோட பாடல்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல் போடுறீங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஜூட். என்ன உங்களோட குரல்ல ஒரு ஒரு கலக்கம் தயக்கம் இருக்க மாதிரி இருக்குது, என்ன நடந்தது?
1: இல்ல, சுகம் இல்லை, சளி.
0: அப்படியா? நான் கூட நினைச்சேன் வளமையா ஜூட் வரும்போது அக்கா ஜூட் பேசுறேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே, அந்த ஜூட்டோட அந்த எனர்ஜியை காணும்னு ரொம்ப கவலையா இருந்தது. அதான் ஓகே ஜூட், எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டாச்சு. உங்களோட பாடல்லாம் கேட்டுதான் இருக்கும். எல்லாமே நல்ல சுகமாக இருக்கிறாங்க.
0: அப்படியா, சரி ஓகே. ஒரு பக்கம் எப்படி இருக்கு? காற்றா, மழையா, புயலா, வெயிலா?
1: வெயில்,
0: வெயில் தான். சரி ஓகே ஜூட், சொல்லுங்க நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமையான பாட வேற காத்திருக்குது. யார் யார் இணைத்துக்கொள் போறீங்க?
1: பாடு கேக்கிறக்காங்க சரீனா, சுதே, சீதிகா, வினுசா, லக்ஷி, சர்வீத், பிரியா, தர்சரி, சந்திரகுமார், அமைத்திரிகள மனோட குடும்பத்துக்காகவும், மசாத குடும்பத்துக்காகவும், அபிஷாவில சேர்த்து பஸ்ஸோட சேக சைலசர் குழுவுக்காகவும், வசந்த கேட்ட அனைத்து எல்லோருக்காகவும், நம்ம வசந்த குடும்பத்துக்காக கேட்போம்க்கா. நன்றி,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட. நன்றி நிகழ்ச்சியில அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. ஒரு இனிமையான பாடல், சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசை வரைக்கிறது பாடல். இந்த பாடலை கேட்கும் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நினைவுகள் அப்படியே மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னு எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. பாடலோட மியூசிக் கேட்கும் போது என்னடா இந்த பாடலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் நினைக்கிறேன். தொடர்ச்சி நடந்துக்கலாம். இது வாசந்த காற்றலையில் செவ்வாய் ரகம் கொண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஜமான் திரைப்படத்துக்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் இரவு 8 மணிக்கு இருந்து 31 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. செவ்வாயம் கொண்டு வரும் வசந்தா மேக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சொந்தம் வணக்கம். சந்தோஷமான இரவு நேரம் வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க?
1: வெயில்
0: வராதே, அதனால்தான் இந்த நேரம் வந்து குளிர்.
1: அனைவருக்கும்
0: சந்தோஷமான பெரிய ஹாய்.
1: நன்றி.
0: பகவந்தலாவிலிருந்து விது வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கங்களோடு பாடல் திருவிழா அருமை என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. வேலவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. பாடல் திருவிழா அருமை என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நந்தகுமார். அதே போன்று சந்தோஷமான இரவு நேர வணக்கம் பாடல் திருவிழா அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஜெகா வந்திருக்கிறாங்க. மோதூர் மன்ஹா டெய்லர் டெய்லர் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் சந்தோஷமான இரவு நேர வணக்கம். அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம் டிக்கோய தரப்பாளி மீட்பிரிவு துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை முகமது ருசைட் வந்திருக்காங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மேற்படிகந்திலிருந்து பிரசாத் வந்திருக்கிறார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அக்கரைப்பற்று பப்டிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கம் சிவானி கொட்டக்கலை சந்தனம் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் நிகழ்ச்சியை மிக மிக மிக அருமை பாடல் தெரிவிக்கலாம் சூப்பரோ சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சந்தனம். விக்னேஸ்வரி டில்ஷா நர்மிஷா விஷாலினிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதில் சந்தோஷமான இரவு நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஆலியிலிருந்து உணுகல்ல வச்சலா வந்திருக்கிறாங்க. வச்சலாவா வக்ஷலாவா? அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களுடைய ஊர்கூடவர் தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. தனிப்பெரும் மணிகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. இதேவேளை பண்டாரிலிருந்து ராஜன் வந்திருக்கிறாங்க. அதே போல மதுரையிலிருந்து சண்முசுதரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கும் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான

0: வெறும் அஜித் நம்ம தல மாதிரி அஜித் குமார் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கா?
1: எனக்கு அக்கா அஜித் குமார் தான் கூட, ஆனா அஜித் தான் கூட.
0: அப்படியா? நீங்க தலைஃபேனா தலைபதி ஃபேனா?
1: எனக்கு என்னைக்குமே தலைட தாக்கா.
0: பேரே நாங்க தலைவிட வச்சுக்கிட்டு நாங்க எப்படிங்க மத்தவங்க ஃபேனா இருப்போம்? அப்படியா? சரி ஓகே. அஜித் இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இல்லக்கா, இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தோம். உங்களோட ப்ரோக்ராம் தான் கேட்டுக்கிட்டு
0: இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கு செவ்வாய் சரியான மாதிரி பிடிக்காக்கா.
0: அப்படியா? இடைக்கால பாடல்கள் பிடிக்காதவங்க யாருமே இல்ல இல்லையா? நடிகை கனகா
2: என்ன இட போடாத இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை.
3: அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்?
2: எப்ப வேணாலும் எங்க வேணாலும்.
3: அப்ப ரெடிங்கிற?
2: ஆமா.

ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்தில் முல்லைத்தேவு உடுப்புகள் தெரிந்த சசிகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாங்க. அதே போல ஈடன் வந்திருந்தாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருந்தாங்க. இதேவேளை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பத்தில இந்த கருணாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சசிதரன் வந்திருக்கிறாங்க உடுப்பு குளத்தில் இருந்து. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்புசனங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வசந்த நிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் அஜய் சங்கர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் அஜய் சிவானி. நன்றி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி சிவானி. நேர்கள் இப்போது முதல் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9:01.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை மேற்கொள்ளுங்க 0312 2775 0031 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழேயும் உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் கூட தெரிவிக்கலாம். சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம். வணக்கம், வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? யார், எங்க இருந்து பேசுறீங்க? யாரு? சரி, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது எனக்கே வித்தியாசமா கேக்குது. மீண்டும் மியூட் செய்யுங்க. 0312 2775 0031 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு

0: காற்றலை வசந்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 7500 அல்லது 0312 7500 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ரத்னபிள்ளம். சரி, பாடம்லாம் நல்லா இருக்கு ஐயா.
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன். கால் வருஷமே இந்த நாள் மறந்து முக்கியதான் இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக? இரவு பொழுது சில நேரங்களில் பல சோகங்களை உள் வைத்திருக்கும் இல்லையா? எத்தனை சோகங்கள் உள்ளிருந்தாலும் அத்தனை சோகங்களையும் மனதுக்குள் மறைத்து வைத்து ஒவ்வொரு பாடல்களையும் கேட்கும்போது அந்த சோகம் கூட சில நேரங்களில் சுகமாக மாறலாம்.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிணங்கத்தேனையிலிருந்து குரு வந்திருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காங்க, நாங்களும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. செவ்வாய் ராகம் மிகவும் பிடிக்கும் எனக்கு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வசந்தகுமார் மற்றும் நண்பர்கள் மகேந்திரன், ஷமிந்த, பியந்த, ஜீவன், சுரேஷ் அனைவரையும் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மியன விட்டவில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. ஆய் அண்ணா, நிகழ்ச்சி சூப்பர், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னா எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமார் இணைந்திருக்கிறாரு. இனி இரவு நேர வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க நிமால் குமார். எனது மனைவி ராதாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆய் அண்ணா, இரவு நேர வணக்கம் சொல்லி பண்டார்வழியிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், ஷபினா எல்லாரும் இணைந்திருக்காங்களாம். இனிய இரவு நேர வணக்கமும் வாழ்த்துக்களும். செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட வந்திருக்காங்க. கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா வந்திருக்காங்க. அன்பின் வணக்கம் வசந்த நிலாவோடு இணைந்துள்ளோம். கந்தப்பள்ளியிலிருந்து ஜான் சித்திரன், மனைவி மல்லிகாவும் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் கின்யா மௌருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கருங்காலிச்சோலையிலேருந்து மில்டன் வந்திருக்காரு. ஆய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நவீன் வந்திருக்காரு. அட்டன்லேருந்து இரவு வணக்கம்ண்ணா, நான் அம்பாறையிலிருந்து ஃபர்சானா முஹாய்ஜீர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்காங்க. தர்மகுல ராஜகுரு குருக்கள் வந்திருக்காங்க. சங்கர், அன்பானா இரவு நேர இனிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி அசூர்தீன் வந்திருக்காரு குறிச்சாங்கேணியிலிருந்து. நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112 2775 0301 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கு எங்களுக்கு.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01212 275 001 அல்லது 01212 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி, நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. சில உறவுகள், சில நினைவுகள் எப்போதுமே ஒரு புரியாத புதிராக இருக்கும். சில நேரங்களில் இந்த உறவுகளுக்கான அர்த்தங்களை தேடி திரிவதிலேயே நம்மோட வாழ்க்கையும் கூட சில நேரங்களில் நரகமாக மாறலாம். இது எப்படி இருந்தாலும் இந்த சோகங்களை எல்லாமே நகர்ந்து செல்வதற்கு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்கள். நானும் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் அவளாக.

நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இந்த இரவு பொழுதினில் என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775 001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் திருவோணங்கலையிலிருந்து யோகராணி கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க யோகராணி?
1: பாடல் தெரிவதற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அடுத்த பாடலுக்கு யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும் கேட்போமே.
0: சரி, நன்றி யோகராணி.
1: நன்றி.
0: நன்றி.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0112 2 775 0001 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹாய் ப்ரோ, நாங்கள் குவைத்திலிருந்து வசந்தம் எஃப்எம் கேட்கிறோம். உங்கள் தெரிவு பாடல்கள் யாவும் நல்லது. உங்கள் நண்பர் வாலிச்சேனியிலேருந்து முசாமில் அவர்கள் நாட்டுக்கு போயிருக்காரு, அவருக்காக நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களோட நண்பர் நாட்டுக்கு வந்திருக்காராம். அவர் வந்து கேட்டுட்ருந்தா உங்களோட நண்பர் வந்து குவைத்திலிருந்து முகமது லாஃபீர் தான் இதை சொன்னார். ப்ரோக்ராம் சூப்பர்ண்ணா, சாங்ஸ் வேற லெவல். என் வைஃப் அண்ட் சன் பிரணவ் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா? ராஜா வந்திருக்காரு. ராஜா எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹீன்கந்த் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி. கின்னியா புதுக்குடியிருப்புலேருந்து நஃபீர் ஜெஸி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, குட் ஈவினிங். இப்போ குட் ஈவினிங் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்களாம் நர்மதா. அம்மாக்காக பாட்டு தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்கோம். ஓல்டு மெமரிஸ் எல்லாம் சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. ஆஹா, பாடல் கேட்கும்போது அவங்க அம்மா பழைய நினைவுகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிறப்புமா சிறப்பு. அடுத்ததான் வந்து அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லி அவினாசி வைஜெயந்தி மேலாம் வந்திருக்காங்க. ராஜா வந்து நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனி இரவு நேர வணக்கம் மக்கரைப்பற்றுலேருந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணப்பிள்ளை வந்திருக்காங்க. ஆயண்ணா இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். வாகரையிலேருந்து சிவேந்திரன் வந்திருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கந்தலாயிலிருந்து கே ஒய்தீன் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் எழுதிய கடிதம் குருதிமை கொண்டு கரைபடியாத காகிதத்தில் விடை சொல்ல முடியாத பதில்களைப் போல் வாசிக்க முடியாத வார்த்தைகளால் ஆஹா வாசித்தும் புரியாத கவிதைகளாய் நானும். இரவு நேர வணக்கம் சொல்லி ஒரு வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ், நானும் செவ்வாய் ராகம் வசந்த நிலா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள் அனைத்தும் சூப்பர், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. பேர்வலையிலிருந்து அகமத் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க நசார். நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு.
1: பூங்காத்தே நீ போற வழித்த

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இரவுகளுமே சில நேரங்களில் சுமைகளாக மாறும், சில நேரங்களில் அவைகளை நமக்கு சுகங்களாகவும் மாறும். இந்த ஒரு நாள் மீண்டும் வரப்போவதில்லை. யாரோ சொல்லிய வார்த்தைகளுக்காகவும் யாரோ கூறிய குறைகளையும் எண்ணி இந்த நாளையும் இந்த இரவையும் வீணடிக்காமல் உங்களுக்கு பிடித்த மாதிரி இது என்னோடய வாழ்க்கை அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோகம் துன்பம் எல்லாத்தையுமே கொஞ்சம் தூர வைத்து விடலாம். காரணம், சொல்லிய வார்த்தைகளும் மறைந்து போகலாம், கடுமையாக பேசியவர்கள் கூட புன்னகைத்து நம்மிடம் மீண்டும் திரும்பி வரலாம். ஆனால் அவர்கள் சொல்லியதை எண்ணி நாம் கடந்து வந்த நாட்கள் மீண்டும் வரப்போவதில்லை நமக்கு எப்போதும். அதனால் இந்த இரவில் இனிமையாய் தனிமையாய்

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் சிவாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பேசலாம் அலையுங்கள். 0112 2775 0001 அல்லது 0112 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பு இல்லையார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: சுளையத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன். நல்லா நல்ல பாடல் போடுறீங்க. வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி சாந்தா. சரி, அடுத்ததா இருக்கிற பாடலை யாரெல்லாம் இணைத்துட்டு கேட்க போறீங்க?
1: வசந்த நேர அனைவருக்காம் அண்ணா, உங்களுக்காம் எனக்கு அந்த அம்மா பாட்டு உண்டுதாங்க அண்ணா.
0: என்ன பாட்டு?
1: நன்றி
0: நன்றி நன்றிமா.

செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் இந்த ஒரு நாளுக்காய் ஒரு வாரம் காத்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் சில நபர்களை பார்க்கணும் அப்படி இல்லைனா அவர்களோட பேசணும் அப்படின்னாலும் நீண்ட நாட்களாக காத்திருப்போம். ஆனால் அந்த காத்திருப்பு எல்லாவற்றுக்குமே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் இன்னும் எதிர்பார்ப்பையுமே கூட்டிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பார்க்க வந்த தருணம் அந்த மாதிரி தான் இந்த நாளும் சிலருக்கு. நாள் முழுவதும் செவ்வாய் ராகங்கள் தரும் பாடல்களோடு இணைந்திருப்பீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இணைந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ள அலைங்கள் 0112 2 775 0001 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினூடாக கணபதி மனோகரன் வந்திருக்காங்க, இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இனி இரவு வணக்கம். நான் எட்டியாந்தொட்டையிலிருந்து அபிநயா அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அன்பு கணவன் ராதேஷ் மற்றும் அன்பு மகள் விஹானா அப்படிங்கிற ரெண்டு பேரையுமே வந்து இணைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். நான் அட்டாலை சேனையிலிருந்து முஃபீர், தற்போது தோஹா கட்டாரில் வந்து வேலை செஞ்சுட்டு செவ்வாய் ராகங்கள் கேட்டுட்ருக்காங்களாம். சரி, பாடல் எல்லாமே அருமை. நீ என்னை ஒரு நொடி கூட நினைக்கின்றாயா என்று தெரியவில்லை, நீ என்னை ஒரு நொடி கூட நினைக்கின்றாயா என்று தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை பற்றித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதையும் சொல்லியிருக்காரு. இரவு வணக்கம் சகோதரா, வசந்த நிலா செவ்வாய் ராகங்களோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு, அவங்களுக்காகவும் பாடல் தரவாம். ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம். நான் தேஜா, பாடல்கள் எல்லாமே சூப்பர். உங்களுக்கும் எனக்கும் மம்மி அண்ணா அம்மம்மா மூர்த்தி மாமா மகாதேவன் மாமா வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்கும் நல்ல பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம், யாரது? அருள்மொழி, சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி,
0: சொல்லுங்க. இப்போ நீங்க
1: மனம்
0: எங்கேயே போகுது? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வருமா இருக்கும் இல்லையா? சரி, அடுத்த பாடல் கேரளம் இணைத்துக்கொள்ள போறீங்க அருள்மொழி?
1: இந்த பாட்டு முடிஞ்சாட்டாங்க.
0: நன்றி.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க இதுவரை நேரமும். இப்போ நான் விடைபெறும் நேரமும் நெருங்கிவிட்டது. இன்றும் ஒரு வார காத்திருப்புக்கு பலன் கிடைத்தது போல பலரும் இந்த செவ்வாய் ராகத்தோடு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்டவங்க, அழைப்பு கிடைக்காதவங்க, இல்லை இப்போ வரைக்குமே முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளும் இரவு வணக்கங்களும். ஃபேஸ்புக்கினோடாக இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்குமே நன்றி. எத்தனை சோகங்கள் துன்பங்கள் மனதினில் புதைந்திருந்தாலும் இசையோடு சேர்த்து அவை எல்லாவற்றையும் கொஞ்சம் மறந்து போவோம், இந்த இரவை இனிமையாய் மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சோகங்கள் மறந்து இந்த இரவை இனிமையான உறக்கத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு நன்றி, வணக்கம்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்கனிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். புத்தம் புதிய நாளை புன்னகையோடு வரவேற்கும் உங்கள் அன்பு நிகழ்ச்சி இது விடியல். நான் உங்கள் ஆர்ஜே சிவானி. இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தோம் என்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்றோமா என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கிறது. இன்று உங்களுக்கான நாள், நம்பிக்கையோடு தொடங்குங்கள். வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு முயற்சியை நாங்க தொடர்ந்து கொண்டே இருப்போம். அந்த முயற்சி ஏதோ ஒரு தருணத்துல வந்து கை கூடாம போகலாம். அந்த நேரத்துல நீங்க அடரா, இது முயற்சி நாங்க செய்து கொண்டே இருக்கிறோமே, இந்த முயற்சியே நமக்கு கை கூடவே இல்ல அப்படின்னு சொல்லி சோர்ந்து விடாம அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்ற தேடி அறிந்து அந்த தோல்விக்கான காரணத்தை சரி செய்து திரும்பவும் நீங்க முயற்சி செய்திகளா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய அந்த முயற்சி, அந்த நம்பிக்கை, அந்த திட்டம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமா இந்த நேரத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நாள் திருமண நாள், அதை போன்று பிறந்த நாள், அதே போல ஏனி நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-5001, அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். இது வசந்த காற்றிலே காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0112825003 அதே போல 0112775111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்திருந்து ஐயாக்கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகை சின்னத்தம்பி மற்றும் வெளிமண செல்வராம் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுகிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொலைசல பூமிகா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலக்ஷன், உமாச்சந்திரன், ராகேந்திரன், அதே போல சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டை சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்ல இருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட இந்துகளிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை காலை நேர வணக்கம் சகோதரி, அனைத்து உறவுகளுக்கும் இன்றைய நாள் நலமுடன் வளமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டு குறிஞ்சக்கிழந்து அசூதீன் வந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், நசூர்தீன், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் இருக்கிற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. பாடல்கள் அருமை. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. நலமாக இருக்கிறேன் ஐயப்பன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு லிந்துளை ஏழ்ஜின்றது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி அக்கா, குட் மார்னிங். நான் மது, கரவலப்பட்டியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். தன்னுடைய அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் யஷ்வின், அஸ்வின்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நான் யுதாகரன், மவுஜின் வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் பாலு வந்து இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று என்னுடைய அன்பு மகன் ராஜ் ஆனந்த் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக மனைவி லதா, மாப்பிள்ளையான கார்த்திக், மகள் ரம்ய தேவி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக ராஜ் ஆனந்த் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதைவிட சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திபா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சின்னங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் தாங்கன்னு சொல்லி தயாகரன் வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்த் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கிறம், நம்பிக்கை கிராமம், மெரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சந்திவில் இருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மிதன், சஜிந்தா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போல நீங்களும் தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் இந்த பக்கமா இணைந்து கொண்டு உங்கள் பலசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பவும் கூட ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. ஒழிக்கும் பாடல் இது, தித்திக்குதே திரைப்பட

0: வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை கேட்டு காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 5 மணி கடந்து 30 நிமிடம்.
1: வசந்தம் FM 102.6.